ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 9 நாள் ஸ்ரீ பாராபவ வருடம் வைகாசி திங்கள் 16 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:56. கேட்கலாம் மங்கள இசை, ராகம் மாண்டூ.

நேர்களினி கேட்கலாம் குறளமுதம் அதிகாரம் 105. நல்குறவு. குறள் எண் 6. குறள் நல்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். பொருள் நல்ல நூல்களை கற்றுணர்ந்து நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் சொல்பவர் வறுமையுடையவரானால் அவர் சொல்லை யாரும் ஏற்க மாட்டார்கள். குறளும் பொருளும் மீண்டும் நல்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். நல்ல நூல்களை கற்றுணர்ந்து நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் சொல்பவர் வறுமையுடையவரானால் அவர் சொல்லை யாரும் ஏற்க மாட்டார்கள். நேயர்களே, குறளமுதம் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களினை கேட்கலாம் இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிறைவினை. இன்று காலை 6:05 க்கு

சாயங்காலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ நீரிழிவு நோய் குறித்து டாக்டர் முகமது ஈசா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் எஸ் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள். நிறைவாக ஆரோக்கியமே ஆனந்தம். உணவு முறையில் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோர் நாடும் இனிய வானொலி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து சாதனை சிற்பிகள். நிறைவாக ரிட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துகள், குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்திச் சுருக்கம். 11:02 என் கேள்விக்கென்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். தலைப்பு உங்களால் விட முடியாத ஒரு நல்ல பழக்கம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி நேரம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி, நீலமலை தெம்மாங்கு பாடல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஏ சித்ரா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 எதிரும் புதிரும், விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது, வாடா மலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெடதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 362 பகுதி. 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், பீட்ரூட் சாகுபடி குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை, ஸ்மிதா மொகாஷி அவர்களின் காயல் இசை. படைப்பு இந்தூர் வானொலி நிலையம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்களே, இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashwani, the news read by Tanvi Khurana. Union Home Minister Amit Shah has said the government

0: இன்று நாம் பேசப்போவது ஒரு எளிய வார்த்தை, ஆனால் அதன் பொருள் மிகவும் ஆழமானது. அந்த வார்த்தை புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்பது என்ன? ஒருவர் நம் முன்னால் இல்லாதபோது அவரை பற்றி தீயதாக பேசுவது, சிரித்த முகத்தோடு நட்பு காட்டி பின்னால் திரும்பி பழிப்பது. இது மனித உறவுகளை அளிக்கும் மிகவும் ஆபத்தான பழக்கம். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்கின்றார், பகை சொல்லி கேளிர் பிரிப்பர், நகை சொல்லி நட்பாடல் தோறாதவர். சிலர் முகத்தில் சிரித்து பேசினாலும் பின்னால் பகையை விதைக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள். அத்தகைய போலி நட்பு நெருங்கிய உறவுகளை கூட பிரித்துவிடும். இந்த குறளை அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் 2 அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி 2 அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பழமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கின்றோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பிச் சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசாட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேயர்களினி கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின்

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज, நீ டூக்கேலி இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு
3: மகிழுங்கள். ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நில நில
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நிலையத்தில் நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இன்று இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
3: அந்த 4 அகலமும் 12 நீளமும் அந்த பேடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா தட்டிக்கிட்டு நம்ம மட்டால பண்ணிக்கிட்டு இந்த நம்ம அந்த ரேக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு ஒரு கோடு வந்துட்டு ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு வந்துட்டு 4 அளவு தூரத்துல இருக்கணுங்க.
2: பீட்ரூட் சாகுபடியை பத்தி விவசாயி பி ராஜ்குமார் அவர்கள் பேசுறதை கேட்கலாம். நேயர்களே, கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.

நேர்களே, இனி விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல், கனமழை, இடி மின்னல் புயல் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது குளோரோதாலனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா ஆஸ்பரலம் அல்லது பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதாநிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசோரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டாசிம் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். தேயிலையில் குப்புல கருகல் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அளிக்கவும். எக்ஸோகோனசோல் 200 மில்லி அதனுடன் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் 1 ஹெக்டருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் இடலாம். அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் அதனுடன் ப்ராஃபிகோனசோல் 200 மில்லி 1 ஹெக்டருக்கு 10 நாட்கள் இடைவெளியில் குறிப்பாக ஜூன் முதல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் முதல் நவம்பர் மாதங்களில் தெளிக்கவும். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிடவும். மோசமான வடிகால் மற்றும் பருவமழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கலாம். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் மேற்கொள்ளலாம். நேர்களே, விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி

0: பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், பிஎம் ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல் யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1.92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி.

0: நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நம் சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து கேட்க போகிறோம். இதுல வந்து என்னென்ன யூஸ்ஃபுல் பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
1: ஸோ இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது மருத்துவ துறையில தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது என்ன மருத்துவோட ஆன்டிபயோட்டிக்காகவும் ஆன்டி கேன்சருக்காகவும் இதை வந்து அதிகமாக மருத்துவ துறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பயோமாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அடுத்தது வந்து கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இந்த வளிமண்டலத்தில் அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து சேமித்து வச்சு அதை வந்து மற்ற பிளான்ட்டுக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை பண்ணும்போது அடுத்த பிளான்ட்டுக்கோ இந்த பிளான்ட் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து டொனேட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த சைசியம் கிமினி அப்படிங்கிற இந்த மரங்கள் சுற்றுச்சூழலில் எப்படியெல்லாம் பயன்படுத்துது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் அதிகமாக பயன்படுகிறது. ரெண்டாவது வந்து கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து அதிகமாக பயன்படுது. கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இந்த மரங்கள் வந்து சேமித்து வைக்கக்கூடிய மரங்கள். அடுத்தது வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ்க்கு வந்து அதிகமாக பயன்படுகிறது. அடுத்தது அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, விவசாயிகளாலும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நாவல் மரங்களில் நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய என்னென்ன வகையான சைசியம் ஸ்பீஷஸ் இருக்கும் அப்படின்னா, சைசியம் கார்டனரி, சைசியம் முண்டானம், சைசியம் அரோனாட்டிடம், இந்த மாதிரி பல வகையான நாவல் மரங்கள் நம்ம நீலகிரியில் வளரக்கூடிய மரங்கள்.
0: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
4: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
5: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
6: குட் மார்னிங்,
5: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
7: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
8: நிலையத்தில் நேரம் 7 மணி.
9: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
10: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
11: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
10: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
11: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
12: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
11: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
11: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
12: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
13: இன்றைய நிகழ்ச்சியில் நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் அளிக்கிறார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
14: நீரிழிவு நோய் எனப்படும் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப குறிப்பாக வந்து ஒரு ரொம்ப வருஷமாகவே டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஒரு மூணு உறுப்புகள் முக்கியமாக பாதிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிட்னி பாதிப்பு, அது நிறைய பேர் தெரியும். ரெண்டாவது வந்து நரம்பு பாதிக்கும், நியூரோபதின்னு சொல்லுவாங்க. கிட்னி பாதிப்பு நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கண் பாதிப்பு ஏற்படும், இது வந்து ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் வச்சிங்கனாலே உங்கள் நாளையில் இந்த தொந்தரவுகள் வராமல் இருக்கும். ஸோ சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வயிற்றில் எடுத்து பார்க்கும்போது எஃபிஎஸ் 100 இருக்கணும். சாப்பிட்டு 2 hours கழிச்சு எடுத்து பார்க்கும்போது போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்ஸ் வந்து 140 இருக்கணும். பட் ஒரு கண்ட்ரோல் ரேஞ்ச் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 180 இருந்தால் கண்ட்ரோல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெவலுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை தாண்டி வந்து மந்த்லி வந்து செக்அப்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் வந்து நம்ம கண் பார்வை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சுகர் லெவல்ஸ் மட்டும் சாப்பிட்டு ஒரு டைம் மட்டும் பார்ப்போம். இந்த ரெட்டினோபதி கண் செக்அப்லாம் வந்து மேக்ஸிமம் யாருமே பெருசாக பண்ணுறது இல்லை. பட் அது வந்து அப்போ பண்ணி பார்த்துக்கிறது நல்லது, நல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து வருஷத்தில் ஒரு டைம் வந்து இந்த கிட்னிக்கான வந்து கிரியாட்டினின் லெவல்ஸ் அண்ட் இஜிஎஃப்ஆர்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட், இது ரெண்டுமே எடுத்து பாருங்க. இல்ல வந்து கிட்னியோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ் எதுவும் கவனிக்கணும் அப்படின்னா வந்து கிட்னியில ப்ரோட்டீன் லீக்கேஜ் எப்படி இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து மைக்ரோ ஆல்புமின் சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க அப்பப்போ எடுத்து பார்க்கலாம். இல்லை ரெகுலரா இல்ல டாக்டர், உங்க டாக்டர் நீங்க ரெகுலர் கன்சல்ட் பண்ண டாக்டர்டே வந்து பாருங்க. பட் பார்த்துட்டு அந்த இந்த மாதிரி வருஷத்துல ஒரு டைம் இதெல்லாம் எடுத்து பார்த்துக்க நல்லது. ரொம்ப டெட்லியான காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு பிபியும் சேர்ந்து இருக்கு, அப்படி பிபி பிளஸ் சுகர் ரெண்டுமே ஒரு பேஷண்ட் இருக்கு அப்படின்னா சில டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம். ஸோ அப்படின்றப்போ அவங்க வந்து கட்டாயம் பிபி லெவல்ஸும் கண்ட்ரோல் வச்சுக்கணும், சுகர் லெவல்ஸும் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தினசரி லைஃப்பில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா கட்டாயம் வந்து இந்த ஆடியோஸ் கேட்டுட்டு இருக்கவங்க கூட வந்து வீட்டில் அப்பா அம்மா இல்லை நம்ம சொந்தத்தில் கூட வந்து யாருக்காவது சுகர் பிபி எல்லாம் ரொம்ப அதிகமாக அன்கண்ட்ரோலில் இருக்கும். சில பேருக்கு வந்து பிபி இருக்குன்னு தெரியும், சுகர் இருக்குன்னு தெரியும், ஆனால் மாத்திரைங்க சரியாக போடவே மாட்டாங்க, ரொம்ப வருஷமாக மாத்திரை போடாமலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நியூரோபதின்னு சொன்னால் அதாவது நரம்பு வீக்னஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊசி குத்துற மாதிரி ஃபீலிங் இருக்கும். குறிப்பாக வந்து பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க, இந்த கால்களில் கைகள்லாம் வந்து விரல் நீட்லாம் வந்து ஸ்டார்டிங் அப்படி தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் முதல்ல ஊசி குத்துற மாதிரி சென்சேஷன் இருக்கும். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் நாளையில் அந்த கைகள் மரத்து போகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மரத்து போகிறது ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சுத்தமாகவே சென்சேஷனே இல்லாமல் போயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால கால் மரத்து போயிருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு காலில் புண்ணானதே தெரிஞ்சிருக்காது, எங்கேயாவது தெரியாமல் செருப்பு போடாமல் நடந்திருப்பாங்க, காலில் வந்து ஏதாவது புண்ணாயிருக்கும், அந்த புண்ணெலாம் சீக்கிரத்துக்கு ஆறாது. ஏன்னா வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்ற போது அவங்க வந்து சீக்கிரத்து இந்த புண்ணுகள் ஆறாது. டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இது பெரும்பாலும் நிறைய பேர் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சுகர் லெவல்ஸ் ரொம்ப வருஷமாக அன்கண்ட்ரோலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன புண்ணாயிருக்கும், அது சீக்கிரத்துக்கு ஆறாமல் அது வந்து வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் 2 ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வராமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் லெவல்ஸ்னால் வந்து 180 உங்களுக்கு வந்து ரேண்டம் பிளட் சுகர் மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து சார், எங்கள் வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, எங்களுக்கு சுகர் வராமல் தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் இதை நம்ம வந்து மேம்படுத்திட்டாலே நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த நீரிழிவு நோய்க்கான ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணாலே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அதெல்லாமே வந்து ஹை ப்ராசஸ் ஃபுட்ஸ், ஹை கேலரி டென்ஸ் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க.
9: நலமுடன் வாழ.
13: இதுவரை நீரழிவு நோய் பற்றிய முக்கியமான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் முகமது ஈசா அவர்கள்.
15: நிலையத்தில் நேரம் 7:05. நேர்களினி கேட்கலாம் திரைகாணம்.

0: கூலி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திர அவர்களோட இசையில அந்த பாடல் கேட்டோம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: ஒரு கேரக்டர் செக் பண்ற மாதிரி, கான்டாக்ட் சர்டிபிகேட் மாதிரி, இதையும் செக் பண்ணிட்டு தான் உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு என்னைக்குமே இருந்தே இருக்கணும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, நீங்க ஒரு பெண், உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அது கண்டிப்பாக இன் ரைட்டிங் தான் கொடுத்தாகணும். ஒரு இமெயில் போடுறீங்களோ, ரெஜிஸ்டர் லெட்டர் அனுப்புறீங்களோ, எழுதி கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுக்குறீங்களோ, நீங்கள் கண்டிப்பாக எழுத்து வடிவில் தான் நீங்கள் கொடுத்தாகணும். எழுத்து வடிவில் நீங்கள் கொடுத்தா தான் அவங்களால அதுக்கு ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, இது ஒரு பர்சனல் விஷயம்தான், எனக்கு பர்சனலாக அனுபவப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்துட்டு ஒரு மூணாவது மனுஷங்க கொண்டு போய் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் தான் பண்ணணும். மூணாவது மனுஷங்க பண்ணலாம். அந்த சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு உடல்நிலை அவ்வளோ மோசமாச்சு, இல்லை இந்த இதனால் நீங்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய க்ளோஸாக இருக்கிறவங்க அந்த உரிமை இருக்குன்னா, சொந்தக்காரங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களை ட்ரீட் பண்ணுற டாக்டர், இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்ச டாக்டர் அந்த மாதிரி, இல்லை உங்கள் கார்டியன், அவங்க வந்துட்டு உங்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். அது நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாகவே எடுத்துப்பாங்கங்கிறது தான் இது. ஆனாலும் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக

0: இன் ரைட்டிங் இருக்கணும், அப்போ மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு டைமிங் இருக்குது, அதாவது 90 டேஸ்க்குள்ளார கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 90 டேஸுக்குள்ளார கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வேலட் அப்படின்னு ஒரு டைம் லைன் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை அப் டு 6 மந்த்க்குள்ள வரைக்கும் உங்களுக்கு ஜெனுவனான ஒரு ரீசன் இருந்தது, அது ரொம்ப வேலிடான ரீசன் அப்படின்னு அந்த ரீசனை சொல்லி நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது திருப்பியும் இந்த விஷயத்தில் எல்லாமே வந்துட்டு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தான் திருப்பியும் நாட வேண்டியிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் ஆஃப் ரேப், அதாவது ஒரு பர்டிகுலர் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரேப் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒருத்தங்களை மொலஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஆகி இவங்க திரும்பி வந்து சொல்லும்போது அந்த டைம் முடிஞ்சு போச்சுங்கிறது தான் அதர் சைடு ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்போ கோர்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு ரேப்புங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு பயங்கர கொடூரமான ஒரு விஷயனால நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அதை நினைக்கும் போதும் நீங்கள் அந்த ட்ராமாவை திருப்பியும் வாழ்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அதை நினைக்கும் போதும் உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு வரும்போது அது வந்துட்டு திருப்பியும் அந்த செக்ஷுவல் அபியூஸ் ஆனதுக்கான ஒரு இதுங்கிறதுனால இந்த மாதிரி கேஸில் அந்த டைம் லைனை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக் நீங்கள் கன்சிடர் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சொன்ன 3 மாதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 மாதம் இல்லை அப்படின்னா ஒரு நீங்கள் உங்களை ஒரு 5 இயர்ஸாக ஒருத்தங்க அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கடைசியாக எப்போ அப்யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து அந்த 3 மாதம்னு கூட நீங்கள் டைம் வச்சுக்கலாம். அதுதான் டைம் லைன். ரிப்பீட்டடாக அப்யூஸ் போயிட்டுருக்கும்போது ரொம்ப அபத்தமான கேள்விங்கெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதா, இப்போவே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு இது வெளியே வந்து சொல்கிறதுக்கு எப்போவுமே தைரியம் இருக்கிறதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ இல்லைங்கிறது தான். இப்போ நம்ம காலத்தில் இப்போ கொஞ்சம் பேரெல்லாம் நிறைய பேரே தைரியமாக இருக்கும். ஆனால் கூட வீட்டில் போய் இப்படி எனக்கு கண்டினியூஸாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னவாக இருக்கும், நீ வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்துக்கோமா அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் அப்படி வேலையை விட்டு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் சொந்தக்காரோ பொண்ணோ இல்லை உங்கள் பொண்ணோ இல்லை மருமகளோ யாராவது வேலைக்கு போகணுங்கும்போது இது வந்துட்டு ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி ஆயிரும். பார்த்தியா அவங்க வேலைக்கு போயிட்டு இப்படி தான் ஆகுது, இந்த பொண்ணுங்க வேலைக்கு போனாலே இப்படி தான் போகாதீங்கன்ட்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

0: இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
0: பாமாலையாய் தினமும் மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள்.

0: கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும் 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கி

0: உள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்பு தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேர்களை இனி கேட்கலாம் குட் மார்னிங் நீலகிரிஸ்.
2: UTFM 101.8 இது
3: குட் மார்னிங் நீலகிரிஸ்.
4: என்னமா கீழ சத்தம்
5: ஏத்திட்டீங்க மாமா?
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: கேட்ட பாடல் மதை அணை கூட்டம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களோட குரலில் அந்த பாடல் கேட்டோம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஊட்டி எஃப்எம் 101.8 இது
3: குட் மார்னிங் மில்கிரீஸ்.
4: என்னமா கேள சத்தா
5: பேசிட்டீங்க மாமா?
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
0: நேர்களே, இன்றைய தினம் மே மாதம் 30 அப்படின்றது நீலகிரி மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன், எதனால் அப்படின்னா, இன்று வந்து சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் வந்து கொண்டாடப்படுது. ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே மே 30 அன்று ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்த ஒரு சர்வதேச தினமாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. ஸோ ஊட்டச்சத்து, பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் பண்பாடு முக்கியத்துவத்தை உலகுக்கு எடுத்து காட்டுவதற்காக இந்த நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. ஸோ 2008 சர்வதேச உருளைக்கிழங்கு ஆண்டை தொடர்ந்து இந்த நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டாடப்பட்டு

வருது. ஸோ உருளைக்கிழங்கு வந்து தென் அமெரிக்காவின் ஆண்டிஸ் மலைப்பகுதியில் வந்து சுமார் 7000 முதல் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதல்ல பயிரிடப்பட்டது. பழங்குடி மக்களோட உணவு மற்றும் விவசாயத்தில் முக்கிய பங்கு இது வந்து வகித்தது. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவுக்கு கொண்டு வரப்பட்டு உலகம் முழுவதும் இது வந்து பரவியது. இது உணவு பாதுகாப்பு, மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் தொழில்மயமாக்கலுக்கு மிகவும் உதவியது. இன்று உலகின் வந்து 4வது முக்கிய உணவு பயிரா வந்து உருளைக்கிழங்கு வந்து இருக்கு. ஸோ பில்லியன் கணக்கான மக்கள் வந்து இதை வந்து சாப்பிட்றாங்க. உருளைக்கிழங்குல வந்து அதிக கலோரி, பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து இருக்கு. வறுமை ஒழிப்பு, உணவு பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருளாக வந்து உருளைக்கிழங்கு வந்து இருக்கு. விவசாயிகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை இந்த உருளைக்கிழங்கு பயிரிடுதல் வந்து மேம்படுத்துது. ஸோ இந்த தினத்தில் வந்து உருளைக்கிழங்கின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதன் பயிரிடலை ஊக்குவிக்கவும் உலக அளவில் நிறைய நிகழ்வுகள் வந்து நடைபெறுது. ஸோ நீலகிரி மாவட்டமும் வந்துட்டு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஊட்டி உருளைக்கிழங்கு அப்படின்றது வந்து ஊட்டியில் விளையக்கூடிய உருளைக்கிழங்கு அப்படின்றது வந்துட்டு ஸோ உலக அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வந்துட்டு ஃபேமஸான ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. ஸோ அதை யாராலையுமே வந்துட்டு மறக்க முடியாது. ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெள்ளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தான் கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்கள் இரண்டால் பாட்டு சுப்பிரமணியபுரம் படம்.

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

ஃபீஃபா உலகக்கோப்பை. ஃபீஃபா உலகக்கோப்பை என்பது சர்வதேச கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பால் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் ஆண்கள் தேசிய அணிகளுக்கான உலகளாவிய கால்பந்து போட்டியாகும். 1930 தொடங்கப்பட்ட இந்த தொடர் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக கருதப்படுகிறது. 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெறுகின்றன. இதை கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா நாடுகள் நடத்துகின்றன. அணிகளின் எண்ணிக்கை வரலாற்றில் முதல் முறையாக 32 அணிகளிலிருந்து 48 அணிகள் வரை இந்த தொடரில் பங்கேற்கின்றன. இதில் முக்கிய சிறப்பம்சங்கள் அதிக முறை வென்றவர்கள். பிரேசில் அணி 5 முறை உலகக்கோப்பை வென்று முதலிடத்தில் உள்ளது. நடப்பு சாம்பியன் 2022 கத்தார் போட்டியில் அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சர்வதேச கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபீஃபா 1904 பாரிஸில் உருவாக்கப்பட்டது. 2 உலக போர் காரணமாக 1942 மற்றும் 1946 ஆகிய ஆண்டுகளில் தவிர மற்ற அனைத்து 4 ஆண்டுகளிலும் இப்போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல எந்தெந்த குரூப்ல எந்தெந்த அணிகள் இடம்பிடிச்சிருக்குன்னு பார்த்தரலாம். குரூப் ஏல மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா மற்றும் செசியா ஆகிய 4 அணிகளும், குரூப் பில கனடா, போஸ்னியா, கத்தார் மற்றும் சுவிட்சர்லாந்து, குரூப் சியில் பிரேசில், மொராக்கோ, ஹைத்தி, ஸ்காட்லாந்து, குரூப் டியில் யுஎஸ்ஏ, பாராகுவே, ஆஸ்திரேலியா, துருக்கி, குரூப் பியில் ஜெர்மனி, குராக்கோ, ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈக்வடார், குரூப் எஃப்ல நெதர்லாண்ட், ஜப்பான், ஸ்வீடன், துனிசியா, குரூப் ஜில பெல்ஜியம், எஜிப்த், ஈரான், நியூசிலாந்து, குரூப் எச்ல ஸ்பெயின், கேபி வெர்டே, சவுதி அரேபியா மற்றும் உருகுவே, குரூப் ஐல பிரான்ஸ், செனகல், ஈராக், நார்வே, குரூப் ஜேல அர்ஜென்டினா, அல்ஜீரியா, ஆஸ்திரியா மற்றும் ஜோர்டன், குரூப் கேல போர்ச்சுகல், டிஆர் கொங்கோ, உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொலம்பியா, குரூப் எல்ல இங்கிலாந்து, குரோஷியா, கானா மற்றும் பனாமா.

0: இந்தியாவில் பெண்களுக்கான கால்பந்து லீக் தொடர் நடக்கிறது. ஈஸ்ட் பெங்கால், கோகுலம் கேரளா, சேது எஃப்சி உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா இருமுறை மோதும். முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பெறும் அணி சாம்பியன் பட்டம் வெல்லும். கொல்கத்தாவில் நடந்த போட்டியில் மதுரையின் சேது எஃப்சி சேசா அகாடமி அணிகள் மோதின. இப்போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. இதையடுத்து ஈஸ்ட் பெங்கால் 11-10 30 புள்ளியுடன் முதலிடத்தை உறுதி செய்தது. சேது அணி 23 புள்ளிகளுடன் 7-2, 3-3 மூன்றாவது இடத்தில் உள்ளது. அடுத்த இரு போட்டியிலும் சேது அணி வெற்றி பெற்றாலும் 29 புள்ளி மட்டும் பெற முடியும். ஈஸ்ட் பெங்கால் அணியை முந்த முடியாது. இன்னும் 3 போட்டி மீதம் உள்ள நிலையில் புள்ளிப்பட்டியில் முதலிடத்தை உறுதி செய்த ஈஸ்ட் பெங்கால் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் ஆனது. 2024-25 மற்றும் 2025-26 ஆண்டுக்கான சாம்பியன் பட்டம் வென்றது. கொல்கத்தாவில் நடந்த மற்றொரு போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் நீடா அணிகள் மோதின. இதில் ஈஸ்ட் பெங்கால் அணி 2-0 என வெற்றி பெற்றது. 12 சுற்று முடிவில் ஈஸ்ட் பெங்கால் 33 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

0: இலவசகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் உணவு முறையில் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கும் ஆலோசனையை கேட்கலாம்.
1: நாம் தவிர்க்க வேண்டிய ஆபத்தான உணவு முறைகள். சோம்பலும் நாகரிகமும் இன்று பல உடல் உபாதைகளை நம்மில் விதைத்து விட்டது. சோம்பலினால் இன்று பலர் உணவு சமைப்பதையே விடுவித்து உணவகங்களில் இருந்து பெற்று உண்ணுகிறார்கள். இதனால் அவர்களின் உடலில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி சிறிதும் சிந்திப்பது கிடையாது. தற்போது நாகரிக வளர்ச்சியால் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவே பல நோய்களுக்கு வழிவகை செய்கிறது. வாழையுடன் பால். வாழையுடன் பால் என்பது மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான சேர்க்கையாகும். இரண்டுமே வயிற்றில் செரிமானமாக வெகுநேரம் எடுத்துக்கொள்ளும். இந்த இரண்டு உணவுகளையும் ஒன்றாக எடுத்துக் கொள்ளும் போது செரிமானமாகவில்லை எனில் சிறிது சீரகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இது செரிமான மண்டலத்தை சரி செய்ய உதவும். இறைச்சியுடன் பாலாடை கட்டி. தற்போது உணவகங்களில் பாலாடை கட்டி அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாலாடை கட்டியானது புரதம் அதிகம் உள்ள உணவாகும். இதனை நாம் இறைச்சியுடன் அதிகம் எடுத்துக் கொள்ளும் போது உணவு செரிப்பதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். செரிமான மண்டலத்தை விரைவில் செரிக்க இயலாமல் அப்படியே வயிற்றில் தங்கிவிடும் அபாயமும் ஏற்படும். உணவுக்கு பின் பழங்கள். ஒரு பெரிய விருந்துக்கு பின் நாம் அனைவரும் செய்யும் ஒரு தவறு என்பது ஏதாவது ஒரு பழத்தை உண்பதுதான். உதாரணமாக வாழைப்பழம். இது மிகவும் தவறானது ஆகும். உணவுக்கு பின் பழங்களை எடுத்துக் கொள்ளும் போது பழங்கள் உணவை செரிக்க விடாமல் செய்கிறது. மேலும் உணவானது செரிக்காமல் அதில் உள்ள சர்க்கரையை அப்படியே வயிற்றில் தங்க செய்கிறது. மாறாக சாப்பிட்ட பின் அரை மணி அல்லது ஒரு மணி நேரத்திற்கு பின் பழங்களை எடுத்துக் கொள்ளலாம். தயிருடன் பழங்கள். உயரிய புரதம் உடைய தயிருடன் நாம் பழங்களை எடுத்துக் கொள்ளும் போது தயிரில் உள்ள பாக்டீரியாக்கள் பழங்களில் உள்ள நார்ச்சத்துக்களை செரிக்க விடாமல் செய்து அதில் உள்ள சர்க்கரையை நச்சாக மாற்றிவிடும். இதனால் சளி, ஜலதோஷம் மற்றும் இருமல் போன்றவை அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பீட்சாவுடன் சோடா. பீட்சா உண்ணும் போது சோடா குடிக்காமல் இருப்பவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் இது மிகவும் ஆபத்தானதாகும். பீட்சாவில் உள்ள புரதம் மற்றும் ஸ்டார்ச்சை செரிக்க உடல் அதிக ஆற்றல் எடுத்துக் கொள்கிறது. மேலும் சோடாவில் உள்ள சர்க்கரை செரிமான மண்டலத்தை மிகவும் மெதுவாக பாதிக்கிறது. இது இரண்டும் சேர்ந்து செரிமான மண்டலத்தை பலமிழக்க செய்துவிடும். உணவுடன் குளிர்ந்த நீர். உணவுடன் குளிர்ந்த நீர் அல்லது பழச்சாற்றை எடுத்துக் கொள்வது என்பது மிகவும் தவறான செயலாகும். உண்ணும் போது நீரானது உணவில் உள்ள புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளை உடைக்கும் அமிலத்தை நடுநிலை செய்து விடுகிறது. இதனால் உணவு செரிக்க இயலாமல் போய்விடுகிறது. மாறாக உணவிற்கு இடையில் சிறிது சுடுநீரை குடிக்க பயன்படுத்தலாம். அல்லது உணவிற்கு 10 நிமிடத்திற்கு முன் நீரை அணுக வேண்டும் அல்லது 10 நிமிடத்திற்கு பின் நீரை அணுக வேண்டும்.
2: இறைச்சியுடன் உருளை. உருளையில் உள்ள கார்போஹைட்ரேட் இறைச்சியில் உள்ள நிறைவுற்ற கொழுப்புகளை செரிக்கிவிடாமல் செய்வதால் செரிமான மண்டலத்தில் செயல்திறன் குறைந்துவிடுகிறது. ஆப்பிள் சாறுடன் மருந்துகள். உடல்நிலை சரியில்லாத போது சிலர் உண்ண இயலாமல் ஆப்பிள் அல்லது பால் போன்றவற்றை உண்டுவிட்டு மருந்துகளை எடுத்துக் கொள்வர். இது மிகவும் ஆபத்தானதாகும். ஆப்பிளில் உள்ள அமிலமானது இரத்த நாளங்களில் செல்லும் மருந்தின் வீரியத்தை 70% வரை குறைத்துவிடுகிறது. இதனால் மருந்தின் பயன் இருக்காது. செரல்ஸ் உடன் ஆரஞ்சு பழச்சாறு. சிலர் தற்போது உணவிற்கு பதில் காலையில் செரல்ஸ் போன்றவற்றை ஆரஞ்சு பழச்சாருடன் எடுத்துக் கொள்ள இதனால் அவர்களுக்கு காலையில் தேவையான ஆற்றல் உண்மையில் கிடைப்பது கிடையாது. காரணம், ஆரஞ்சில் உள்ள சிட்ரிக் அமிலம் கார்போஹைட்ரேட்டை உடைக்கும் நொதிகளின் செயல்பாட்டை குறைத்துவிடும். எனவே உடல் அசதி, சௌகரியம், அற்ற நிலை போன்றவை ஏற்படும். இரண்டு, உயரிய புரத உணவுகள். உயரிய புரதங்களை ஒரே நேரத்தில் எடுத்துக் கொள்ளும் பொழுது அவற்றை செரிக்க செரிமான மண்டலம் மிகவும் சிரமப்படும். எனவே முட்டையுடன் இறைச்சியை எடுத்துக் கொள்வதை தவிர்த்து மற்ற உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். மீனுடன் தயிர். மீனுடன் பால் பொருட்களை கலந்து உண்ணக்கூடாது. இரண்டுமே உயரிய புரதம் உடைய உணவுகள் ஆகும். இவை செரிப்பதற்கு வெகுநேரம் எடுத்துக் கொள்ளும் என்பதால் இவற்றை தவிர்ப்பது நல்லது.
1: நமது அன்றாட உணவில் ஆரோக்கியத்தை காக்க நாம் தவிர்க்க வேண்டிய அல்லது குறைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை பார்க்கலாம். வெள்ளை சர்க்கரை. இனிப்புகள், பாயாசம் மற்றும் காஃபி டீயில் சேர்க்கப்படும் வெள்ளை சர்க்கரை பல நோய்களுக்கு முக்கிய காரணமாகிறது. பதப்படுத்தப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பிஸ்கெட், சிப்ஸ், உடனடி உணவுகள் மற்றும் பாக்கெட் உணவுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. மைதா பொருட்களான பரோட்டா, வெள்ளை ரொட்டி, பீட்சா, பப்ஸ் போன்ற மைதா கலந்த உணவுகள் செரிமானத்தை பாதிக்கும். கடைகளில் கிடைக்கும் குளிர்பானங்கள் உடலுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தவை. அதிக சோடியம், உப்பு உள்ள உணவுகளான ஊறுகாய், அப்பளம், கருவாடு மற்றும் நொறுக்கு தேனிகளில் உப்பு அதிகமாக இருப்பதால் இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும். பொரித்த உணவுகள். எண்ணெயில் பொரித்த உணவுகள், வடை, முறுக்கு போன்றவை உடல் பருமனை உண்டாக்கும். இரவு நேரத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள். பால் மற்றும் பால் பொருட்கள். இரவு நேரத்தில் தயிர், மோர், பால் அருந்துவது செரிமான பிரச்சனைகள், சளி மற்றும் ஆஸ்துமாவை உண்டாக்கும். அதிக மாவு சத்து. உருளைக்கிழங்கு, அரிசி சாதம் போன்றவை இரவில் குறைப்பது நல்லது. பொதுவான உணவு பழக்கங்களாக உணவு தவிர்த்தல். உடல் எடையை குறைக்க நினைத்து உணவை தவிர்ப்பது சோர்வு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தத்தை உண்டாக்கும். தண்ணீர் குடிக்கும் திறன். திட உணவு உண்பதற்கு அரை மணி நேரம் முன்னும் பின்னும் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை தவிர்க்கவும். ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் மற்றும் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்வது அவசியமாகும்.

0: எளிய முறை உடற்பயிற்சியின் நன்மைகள். 8 வயது முதல் 80 வயது வரை ஆண் பெண் இருபாலரும் செய்யக்கூடிய பயிற்சி. உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கிறது. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம் போன்றவைகளால் ஏற்பட்ட அணு அடுக்கு சீர்குலைவை சரி செய்ய முடிகிறது. விலங்கின பதிவுகளை நீக்கிக் கொள்ள முடியும். சீவகாந்த செலவு தவிர்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சேமிப்பு அதிகமாகிறது. இதனால் வேலை திறன் அதிகமாகிறது. நாள் முழுவதும் உடலும் மனமும் உற்சாகமாக திகழ்கிறது. உடலுக்குள் பிராணவாயு பரவி நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. நரம்புகளுக்கு பலமும் ஊக்கமும் அளிக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்தி அதன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இரத்த வெப்பம் காற்றோட்டம் சீரமைகிறது. உள் உறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. நோய் வரும் முன்பு தடுப்பாற்றலை பெருக்கிக் கொள்ளும் முறையிலும் பயிற்சி வடிவமைக்கப்படுகிறது. ஆண் பெண் குழந்தைகள் அனைவரும் இந்த எளிய முறை உடற்பயிற்சியை செய்ய முடியும். பல்வேறு வாழ்க்கை நிலையில் இருப்பவர்களுக்கும் இது ஏற்றதாக உள்ளது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல திடகாத்திரமான உடலில்தான் நல்ல சிந்தனை உதயமாகும். நோயில்லாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பதும் அதற்கேற்ற முறையில் செயலாற்றுவதும் சுயநலம் ஆகாது. நம் உடல் நலமாக இருந்தால்தான் பிறருக்கு பழுவில்லை, பிறருக்கும் உதவி செய்ய முடியும். எனவே உடல் நலம் பேணுவது ஒரு வகையில் பயனுள்ள சமுதாய தொண்டை ஆகும். எனவே ஒவ்வொருவரும் நோயற்ற வாழ்வை தூய்க்க எப்போதும் அக்கறையோடு இருக்க வேண்டும். மனிதன் வாழ்வாங்கு வாழ உடல் நலம் பேணி வாழுகின்ற கலையை நம் முன்னோர்கள் கற்று உணர்ந்து நமக்கு தந்துள்ளனர். அத்தகைய யோகா கலையை அறிந்து வாழும் வாழ்வே இன்றைய தேவை. யோகா பயிற்சிகள் மூலம்தான் அழகும் அறிவும் ஆற்றலும் பெறுவதோடு நோயின்றி 100 ஆண்டு வாழவும் நாம் செய்யும் தொழில் சாதனை படைக்கவும் முடியும். உயிர் உய்ய வேண்டும், அறிவிற்கு முழுமை பேறு கிடைக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் எனில் உடல் நலம் வேண்டும். அதற்கு நாள்தோறும் உடற்பயிற்சி செய்து நோயற்ற வளமான வாழ்வு வாழ்வோமாக.
1: ஆரோக்கியமே ஆனந்தம்
2: நிகழ்ச்சியில் இதுவரை உணவு முறையில் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து செவிலியர் எஸ் புனிதா அவர்கள் வழங்கிய ஆலோசனையை கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 7:58. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீலகிரீஸ்.

நேர்களே, இன்றைய நாளில் உலக மல்டிபிள் ஸ்கிளரோசிஸ் தினம் வந்து கொண்டாடப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து மே 30 இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. இது மல்டிபிள் ஸ்கிளரோசிஸ் என்ற நரம்பு மண்டல நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆதரவு அளிக்கவும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கவும் நடைபெறும் சர்வதேச தினமாக இருக்கு. உலகம் முழுவதும் சுமார் 28 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மல்டிபிள் ஸ்கிளரோசிஸ் என்பது மூளை மற்றும் முதுகு தண்டு வாடத்தை பாதிக்கும் நாள்பட்ட ஆட்டோ இம்யூன் நோயாகும். நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலாக நரம்புகளை சுற்றிய மைலின் உறையை தாக்குது. இதனால் பார்வை பிரச்சனை, உடல் வலிப்பு, சோர்வு, சமநிலை இழப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படும். காரணம் முழுமையாக தெரியல அப்படின்னாலும் சுற்றுச்சூழல், வைட்டமின் டி குறைபாடு போன்றவை இதில் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நாள் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பங்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் கொண்டாடப்படுது.

0: ஒலித்த பாடல் தக் லைஃப் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஒலிக்க கேட்டோம்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது
2: குட் மார்னிங் நில்கிரிஸ்.
3: என்னமா கேள சத்தம்
4: பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா?
1: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: ஒழித்த பாடல் ராயன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் தனுஷ் இணைந்து பாடியது. ஏ ஆர் ரகுமான் அவர்களோட இசையில
1: ஹலோ

0: ஒலித்த பாடல் வேலைக்காரன் திரைப்படத்துக்காக கேட்டோம்.
1: போச்சு.

0: கேட்ட பாடல் தெரி திரைப்படத்துக்காக உத்தாரா உன்னிகிருஷ்ணன், ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்து பாடியது. கேட்ட பாடலுடன் குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Naresh Mago. The headlines. Center asks oil marketing companies to build 30 days LPG reserves as West Asia conflict persists. National Family Health Survey shows major gains in maternal and child health. Institutional deliveries rise to 90.6%. Myanmar President Min Aung Hlaing to arrive in India this morning on a 5-day visit. IMD forecasts heavy rainfall and thunderstorms across several states in the country today. Indian athletes shine at Asian Under-20 Athletics Championships in Hong Kong, clinch 7 medals including 4 gold on day 2. And in IPL cricket, Gujarat Titans beat Rajasthan Royals by 7 wickets to set up title clash with Royal Challengers Bengaluru. The government has asked the public sector oil marketing companies to set up liquefied petroleum gas LPG reserves for at least 30 days as the West Asia conflict persists, disrupting global energy supplies. Joint Secretary at the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, stated this while talking to reporters yesterday during the inter-ministerial press briefing on the West Asia.

0: ஒளித்த பாடல் கொம்பன் திரைப்படத்திற்காக வேல்முருகன் மாளவிகா இணைந்து பாடியது. ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களோட இசையில. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. திரைகானம் தான் கேட்டிருக்கீங்க.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.

0: ஒளித்த பாடல் மாரி திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் அவர்களோட இசையில ஒழுங்கி கேட்டோம். கேட்ட பாடலுடன் திரைகாணம் நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: தொண்ணூறாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய்த் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
3: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
3: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
4: நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராபிக் இருக்குன்னா கூட ரேடியோல அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில இருக்கிறனால ஊட்டியில ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், பர்சனலா அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும்.
3: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
4: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்லாம் வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். ஹாப்பியா இருக்கும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. நமக்கும் ஏன்னா நம்ம கேட்கற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு

0: ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசைமழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா? இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாவே சொல்றேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டடா தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்றாங்க. சோசியல் மீடியான்னு போனீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதுல நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாமே நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்கறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாரா இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்க வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட காதுல ஹெட்செட் போட்டு கேட்கறதோ, நார்மலா கேட்கறதோ, டீ கடையில டீ குடிக்கும் போது கேட்கறதோ, அந்த அனுபவமே சூப்பரா இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்பதான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
1: ஓகே, இப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
0: கண்டிப்பா நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோவில் நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது முத விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜான விஷயம் எல்லாமே சொல்லித்தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ்பீட்டாக இருக்கட்டும் இல்லை சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சர்ல அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். போன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பா வேணும். நீங்க சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்க. கேட்டு பாத்தீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்கதான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பாக்குற விஷயம் நம்பலாமா வேணாமே தெரியல. இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா நம்ம கேக்குறோம், அதுல எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லதை மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன்.
1: சோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சிங்க குழந்தைங்களை அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதுல அப்படியே என்கேஜ் ஆயிருவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச் மேம்.
1: ஹாய், வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: ஹாய், வணக்கம். என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்றீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
2: ரேடியோ கேட்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்போ ஒரு மூவிய பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போ. அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே, நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ வரப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேக்குறதுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே. உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: அதனால இளமை உலகம், எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேக்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேக்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, நம்மளும் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேக்குறப்போ.
1: ஓகே, சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேக்குறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்ப கேக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு சாங் கேட்கற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ், நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலா ஒன்னு ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவா கேட்போம், அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது. இதுல

0: வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும், யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்கிற பழக்கம் இருக்கா? வானொலி கேக்குறீங்களா?
1: யா, கேட்பேன். நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன கார்ல டிராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்டு இருப்பேன்.
0: ஓகே, எந்த எஃப்எம் நீங்க அதிகமா விரும்பி கேட்கறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் டைம்ல வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டி இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமா நீங்க கேட்கறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லா இருக்கும். பின் மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூலாம் ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஐ திங்க் இட்ஸ் அ குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
0: ஓகே, நீங்க வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோட பேசின அனுபவம், ரேடியோல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க.
1: யா, ஒரே ஒரு டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்ப கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சி அப்ப கேட்டிருந்தேன், அந்த மாதிரி சாங் கொடுங்க.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது இந்த மாதிரிலாம், நல்லா இருந்துச்சு.
0: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்கறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறத விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயே நல்ல விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை சூஸ் பண்ணுறதில்ல நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க. ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. கீப் லிசனிங். தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
0: வானொலி கேக்குற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்கறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைறாங்க.
0: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப பிரஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கும் ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரம் நீங்க கேப்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பும் ஆன் பண்ணிருவேன், எஃப்எம்மையும் ஆன் பண்ணிருவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரஷர் இருக்காது, ஒர்க் பிரஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
0: ஓகே, ரெகுலரா கேட்டிருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
0: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடல நான் கேட்டிருக்கேன்.
0: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்மளோட லிசனிங் பவரும் வந்து அதிகமாகும். போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
5: சொல்லுங்க.
4: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
5: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணணும்.
4: ஆனா அத எப்படி பண்ணணும்?
5: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
4: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
5: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
4: அவ்வளவுதானா?
5: அவ்வளவுதான்,
4: புரிஞ்சிடுச்சு.
5: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
11: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிக பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நிலையத்தில் நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதுல உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பானில் ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேரு நொபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளையெல்லாம் முறியடிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டுது. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுவிட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம், பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார். எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவாக தலையாக போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோத்துருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம், அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம், தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது, இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பார்க்குறாங்க. தலை விழுந்திருக்குது, ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க. வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது. தளபதி பேசுகிறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்காந்தார். அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸா ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நிலையத்தில் நேரம் 9:14. தொடர்கிறது ரெட்ரோ ராகங்கள்.

அருமையான ஒரு பாடல் கேட்டோம். சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக சுவர்ணலதா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ரிட்ரோ ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க. நிலையத்தில் நேரம் 9:24. இனி கேட்கலாம் இன்றைய நாளுக்கான உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை. நேர்களே, இன்றைய நாளில் கத்தரிக்காய் 60 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 35 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 42 ரூபாய்க்கும், தக்காளி ஆப்பிள் ரகம் 45 ரூபாய்க்கும், அவரை 90 ரூபாய்க்கும், புடலங்காய் 44 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 45 ரூபாய்க்கும், சுரக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 48 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 55 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 30 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 50 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் சக்கரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 45 ரூபாய்க்கும், நூல்கோல் 35 ரூபாய்க்கும், டர்னிப் 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 180 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும், கறி பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், புஷ்பீன்ஸ் 78 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் கலர்கோஸ் 25 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 50 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், புரோக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேலும் அகத்துக்கீரை, தண்டுக்கீரை முதலிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 25 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 140 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் வகை 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி வகை 60 ரூபாய்க்கும், மோரிஸ் வகை 40 ரூபாய்க்கும், நேந்திரன் வகை 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கட்புரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்ச் 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 ரூபாய்க்கும், அன்னாசிப்பழம் 80 ரூபாய்க்கும், முலாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களே, இதுவரை இன்றைய நாளுக்கான உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரங்களை கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
1: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இன்று கிளாரினெட் சக்கரவர்த்தி AKC நடராஜன் அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். கர்நாடக இசையில் நாதஸ்வரம் மற்றும் புல்லாங்குழல் போன்ற காற்று கருவிகளுக்கு இடையே மேலை நாட்டிற்கு சொந்தமான கிளாரினெட் கருவியை ஒலிக்கச் செய்து அதில் நாதஸ்வரத்தின் கம்பீரத்தை கொண்டு வந்தவர் AKC நடராஜன் அவர்கள். கிளாரினெட் சக்கரவர்த்தி என்று ரசிகர்களால் போற்றப்படும் இவர் ஒரு மேலை நாட்டு கருவியை தென்னிந்திய செவ்வியல் இசைக்கு தத்தெடுத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர். 1933 May 30 இவர் பிறந்தார். இவரது தந்தை AK செல்லப்பா பிள்ளை ஒரு சிறந்த நாதஸ்வர கலைஞர். இசை பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்த நடராஜன் அவர்கள் முதலில் தனது தந்தையிடமே நாதஸ்வரம் பயின்றார். பின்னர் புகழ்பெற்ற வயலின் கலைஞர் மற்றும் ஆலாத்தூர் சகோதரர்களிடம் இசை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். நாதஸ்வரத்தில் இருந்த ஆர்வம் அவரை அதே போன்ற அமைப்பை கொண்ட கிளாரினெட் கருவியின் பக்கம் திருப்பியது. கிளாரினெட் என்பது அடிப்படையில் மேற்கத்திய இசைக்கான ஒரு கருவி. அதில் கர்நாடக இசையின் கமகங்களை கொண்டு வருவது மிகவும் சவாலானது. இந்த கருவியை கர்நாடக இசைக்கு ஏற்றவாறு மாற்றியமைப்பதில் நடராஜன் அவர்கள் பெரும் பங்காற்றினார். நாதஸ்வரத்தின் நுணுக்கங்களை அப்படியே கிளாரினெட்டில் கொண்டு வந்தார் இவர். இதனால் இவரது இசை கேட்பவர்களுக்கு ஒரு மென்மையான நாதஸ்வர ஒலியைப் போலவே இருக்கும். இவரது வாசிப்பில் இருந்த தெளிவும் ராக ஆலாபனைகளில் காட்டிய ஆழமும் இவரை மற்ற கலைஞர்களிடமிருந்து தனித்து காட்டியது. தனது 19வது வயதிலேயே அகில இந்திய வானொலியில் அங்கீகரிக்கப்பட்ட கலைஞராக இவர் மாறினார். பல தசாப்தங்களாக தில்லி முதல் சென்னை வரை அனைத்து வானொலி நிலையங்களிலும் இவரது இசை ஒலித்துக் கொண்டே இருந்தது. தியாகராஜ ஆராதனை மற்றும் புகழ்பெற்ற இசை விழாக்கள் அனைத்திலும் கிளாரினெட் கச்சேரிகளை ஒரு முக்கிய அங்கமாக மாற்றினார். உலகின் பல நாடுகளுக்கு சென்று கர்நாடக இசையின் பெருமையை இந்த கருவியின் மூலம் பறைசாற்றினார். இவரது கலை சேவையை பாராட்டி பல உயரிய விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டன. 1994 இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் சங்கீத நாடக அகாடமி விருது, தமிழக அரசின் கலை மாமணி விருது, சென்னை மியூசிக் அகாடமி வழங்கிய சங்கீத கலாநிதி விருது ஆகியவை இவரது கலைக்காக வழங்கப்பட்ட அங்கீகாரங்கள். கிளாரினெட் கருவிக்காக சங்கீத கலாநிதி விருதை பெற்ற முதல் கலைஞர் இவரே. இவ்வளவு புகழுக்கு மத்தியிலும் AKC நடராஜன் அவர்கள் மிகவும் எளிமையான மனிதராகவே வாழ்ந்தார். தனது சீடர்களுக்கு இசையை முறையாக கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். கருவி எதுவாக இருந்தாலும் அதில் வெளிப்படும் பக்தி தான் முக்கியம் என்பது அவரது கொள்கை. அவரது இசையில் ஒரு விதமான ஆன்மீக அமைதியையும் அதே சமயம் உற்சாகத்தையும் உணர முடியும். 2026 இவரது இசை தட்டுகள் மற்றும் பதிவுகள் புதிய தலைமுறை இசைக்கலைஞர்களுக்கு ஒரு பாடப்புத்தகமாக விளங்குகின்றன. ஒரு அந்நிய நாட்டு கருவியை நம் நாட்டின் பாரம்பரிய இசையோடு கரைத்து அதை தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடிக்க செய்த AKC நடராஜன் அவர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். அவரது கிளாரினெட் குழல் கர்நாடக இசை இருக்கும் வரை ஒலித்துக் கொண்டே இருக்கும். சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில் இதுவரை கிளாரினெட் சக்கரவர்த்தி AKC நடராஜன் அவர்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டோம்.

0: மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.

0: ஒளித்த பாடல் சிகரம் திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஒளித்த பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சுரணலதா இணைந்து பாடியது. இளையராஜா அவர்களோட இசையில. நிலையத்தில் நேரம் 10 மணி. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்.

0: வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா?
1: அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா.
0: வீட்டுக்காரர் பேரை சொன்னே ராசுக்குட்டி ராசுக்குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி.

கண்ணுக்கு அழகாக இருக்கவங்க கலர் கலராக ஆடை அணிஞ்சால் இன்னும் கூட அழகாக இருப்பாங்களாம். நான் சொல்லுறேங்க, சித்ரா சொல்லியிருக்காங்க. இளையராஜாவின் இசையில் நீங்கள் கேட்ட அந்த பாடல் ராசுகுட்டி படத்தில் இடம்பெற்றது.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

மனம் வைத்தால் கல்லை காயாக்கலாம், புல்லை கூட பூவாக்கலாமா. சிங்காரவேலன் பட பாடல் அது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியினுடைய குரல்ல திருமதி பழனிசாமி படத்துக்காக அந்த பாடலை கேட்டோம். ரெட்ரோ ராகங்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது, ஆகாயத்தில் சுற்றி திரிந்து சிறகை விரித்து பறந்து வரும் பறவைகள் தனக்கென சாலைகளை அமைத்துக் கொள்வதில்லை, ஆனாலும் கூட தன்னுடைய கூட்டை கரெக்டா போய் அடைஞ்சிருது. அந்த மாதிரிதான் மனிதனும் கவலைகள் இல்லாமல் சிறகடித்து பறக்கும் போது அவனுடைய மனமும் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகின்றன, அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வழிகள். அதற்கான பாடல்கள் தான் இது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க ஊட்டி FM 101.8. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்.

வைரமுத்துவின் பாடல் வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்தது, உன்னிமேனன் மனோ பாடியது அந்த பாடல், உடன் சித்ரா படம் திருடா திருடா. இனி அடுத்த பாடலும் கூட ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

மனோ உமா ரமணன் பாடியது அந்த பாடல் மணிக்குயில் படத்திற்காக. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவடைகின்றன.

0: நிலையத்தில் நேரம் 10:31.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகுளித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
2: வணக்கம், உங்க பேர் என்ன?
3: ஜெயதேவாதி.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: 5th ஸ்டாண்டர்ட்.
2: ஓகே. வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, நானு, என் தம்பி, பாட்டி.
2: ஓகே. உங்க தம்பி என்ன பண்றாங்க?
3: என் தம்பி இப்ப விளையாண்டு இருக்கான்.
2: விளையாண்டு இருக்கான். என்ன கிளாஸ் படிக்கிறா தம்பி?
3: இந்த வருஷம் எல்கேஜி.
2: இந்த வருஷம் எல்கேஜி. அப்ப குட்டி தம்பியா? குட்டி தம்பியை நீங்க எப்படிலாம் பாத்துப்பீங்க வீட்டுல?
3: நல்லா பாத்துப்பேன். அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
2: அம்மாக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க?
3: பாத்திரம் கழுவுவேன், வீடு கூட்டுவேன்.
2: பாத்திரம் கழுவி வீடெல்லாம் கூட்டிடுவீங்களா? யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு?
3: எங்க அம்மாக்கு முடியலன்னா நான் தான் பண்ணுவேன்.
2: அப்படியா? சரி, தம்பிய வந்து நீங்க என்னெல்லாம் விளையாட வைப்பீங்க? குட்டி தம்பி தானே.
3: வெளியில விளையாட அவுட்டோர் கேம் விளையாடுவோம்.
2: என்ன விளையாடுவீங்க நீங்களும் தம்பியோ?
3: நானும் தம்பி கிரிக்கெட் விளையாடுவோம். நெக்ஸ்ட் ஃபுட்பால் விளையாடுவோம்.
2: குட்டி தம்பி உங்க கூட உங்களுக்கு ஈக்குவலா ஓடி ஃபுட்பால் விளையாடுவாங்களா? வச்சு
3: விளையாடுவாங்க.
2: ஓகே. தம்பி பேர் என்ன?
3: இஷான் கிருஷ்ணா.
2: ஓகே. ரெண்டு பேரும் டிவி பாப்பீங்களா? நல்லா.
3: என்ன
2: போடுறீங்களோ அதை தம்பி பாத்துப்பாங்களா?
3: பாத்துப்பாங்க.
2: ஓகே. உங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன

0: ரொம்ப பிடிக்கும்?
1: பிரியாணி, தோசை.
0: ஓகே ஓகே. பிரியாணி யார் செஞ்சு கொடுப்பாங்க? மம்மியா?
1: அம்மா.
0: என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: சிக்கன் பிரியாணி.
0: சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? எதனால அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: ஏன்னா ரொம்ப காரமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும்.
0: சூப்பரா செய்வாங்களா மம்மி பிரியாணிய?
1: செய்வாங்க.
0: மம்மி ஒரு தடவை பிரியாணி செஞ்சு கொடுத்தா எவ்வளவு தடவை சாப்பிடுவீங்க நீங்க? அத
1: ரெண்டு தடவை.
0: ரெண்டு தடவை சாப்பிடுவீங்களா? அப்புறம் நைட்டுக்கு எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க மம்மி அப்படின்னு சொல்லி மம்மி கிட்ட டிமாண்ட் எல்லாம் பண்ணுவீங்களா? எடுத்து வச்சிருவாங்களா உங்களுக்கு?
1: எடுத்து வச்சிருவாங்க.
0: ஓகே ஓகேமா. சரி, உங்க மம்மி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்வீங்க?
1: எங்க மம்மி கிட்ட இருந்து ஃபுட்.
0: மம்மி செய்யற ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, என்னலாம் மம்மி சூப்பரா சமைப்பாங்க வீட்ல?
1: பிரியாணி, தோசை.
0: உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் மம்மி சூப்பரா சமைச்சு கொடுத்துருவாங்களா?
1: சமைச்சு கொடுத்துருவாங்க.
0: ஓகே, மம்மி கிட்ட நீங்க வீட்ல சின்ன சின்ன குறும்பெல்லாம் பண்ணி திட்டலாம் வாங்குவீங்களா? எதுக்கெல்லாம் திட்டுவாங்க மம்மி உங்களை?
1: என் தம்பி அடிச்சா திட்டு வாங்குவாங்க.
0: நீங்க தம்பி அடிப்பீங்களா?
1: குறும் பண்ணா லைட்டா அடிப்பேன்.
0: என்ன குறும்ப பண்ணுவான் உங்ககிட்ட வந்து தம்பி?
1: இல்லுவான், அடிப்பான். அதனால லைட்டா அடிப்பேன், அதை மட்டும் தான் திட்டு வாங்குவேன்.
0: மத்தபடி வேற எதுக்கும் திட்ட மாட்டாங்களா?
1: இல்ல, திட்ட மாட்டாங்க.
0: அப்ப நீங்க தம்பிட்ட சொல்ல மாட்டீங்களா கிள்ள கூடாது, அண்ணாக்கு வலிக்கும்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா?
1: சொல்லுவேன், ஆனா அவன் ஒத்துப்பான். ஆனா மறுபடியும் வந்து கிள்ளுவான் கோவம் வந்தா.
0: ஆனா திரும்பி கோவம் வந்துச்சுன்னா கிள்ளிட்டு ஓடிடுவானா நீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி? சரி சரிமா. சரி, உங்க டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: எங்க டாடி கிட்ட இருந்து எங்க டாடி என்ன நான் என்ன கேக்குறேனோ எல்லாம் வாங்கி தந்துருவாங்க.
0: என்னெல்லாம் கேப்பீங்க டாடி கிட்ட நீங்க வாங்கி தர சொல்லி?
1: வேணா இந்த டைம்ல ஐஸ்கிரீம் கேப்பேன். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், மத்தபடி எதுவும் கேட்க மாட்டேன்.
0: அப்ப ஐஸ்கிரீம் சாக்லேட் நிறைய சாப்பிடுவீங்களா நீங்க?
1: இல்ல, அது வந்து மாசத்துக்கு ரெண்டு வாட்டி தான் சாப்பிடுவேன்.
0: மாசத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டா கோல்ட் எல்லாம் பிடிக்காதுல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது? என்ன ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம்ல உங்களுக்கு?
1: ஐஸ்கிரீம்ல கோன் தான் ரொம்ப.
0: கோன் ஐஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? உங்க கூட சேர்ந்து தம்பியும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்களா?
1: சாப்பிடுவோம்.
0: ஓகேமா. இந்த லீவ்ல நீங்க எங்கெல்லாம் வெளியூர் போயிட்டு வந்தீங்க?
1: மைசூர்
0: போனோம்,
1: சென்னை போனோம்.
0: ஓகே, மைசூர்ல என்னெல்லாம் பாத்தீங்க?
1: மைசூர் பேலஸ் பார்த்தோம்.
0: நல்லா இருந்ததா பேலஸ்? என்னெல்லாம் இருந்தது பேலஸ்ல?
1: பேலஸ்ல ஸ்டாச்சு இருந்துச்சு, பழைய காலத்து பொருள்
0: இருந்துச்சு.
1: பஸ்ல தான் போனோம்.
0: பஸ்ல போனீங்க? ஓகே. அப்ப நீங்க பஸ்ல போகும்பொழுது ரொம்ப கொஞ்சம் லாங் டிராவல் தானே அது? எப்படி இருந்தது உங்களுக்கு பஸ் டிராவலிங்க?
1: டைம் போனது தெரியல, அப்படியே ஜெனரல் சீட்ல உட்காந்து பார்த்தோம்னா டைம் போனது தெரியல.
0: நல்ல வேடிக்கையெல்லாம் பாத்துட்டு போனீங்களா? ஓகே, நீங்க பஸ்ல போகும்பொழுது என்னெல்லாம் பாத்தீங்க?
1: டைகர் பார்த்தோம், மங்கி பார்த்தோம், மாடு பார்த்தோம்.
0: அதெல்லாம் பாத்தீங்களா? அப்ப நிறைய வண்டிகள் எல்லாம் போயிருக்குமே உங்க பஸ்ஸுக்கு ஃபாலோ பண்ணி முன்னாடி பின்னாடி. அது எந்த வண்டி நிறைய பாத்தீங்க நீங்க? காரா, பைக்கா, பஸ்ஸா?
1: பஸ் லாரி.
0: பஸ் லாரி தான் நிறைய பாத்தீங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சென்னை போனதா சொன்னீங்கல்ல, சென்னையில எங்கெல்லாம் போனீங்க?
1: சென்னையில பாட்டி வீட்டுக்கு போனோம்.
0: ஓகே, பாட்டி வீட்டுல இருந்து ரவுண்டிங் எங்க போனீங்க?
1: ரவுண்டிங் எங்கயும் போல.
0: பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகே, பாட்டி வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட்டி, மாமா, அத்தை.
0: ஓகே, அந்த பாட்டி வீட்டுல இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த டேஸ் எப்படி போச்சு ஜாலியா சென்னையில?
1: சென்னையில எங்க பாட்டி வீட்டுல கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: புது ஃப்ரெண்ட்ஸா எல்லாமே?
1: அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பையன், அவங்க கூட தான் விளையாடுவேன்.
0: அவங்க கூட எல்லாம் விளையாண்டீங்க, எல்லாம் நல்லா ஃப்ரெண்டா பழகிட்டாங்களா நீங்க போன உடனே? சரி சரிமா. வெயில் எப்படி இருந்தது சென்னையில?
1: நல்லா வெயில் இருந்துச்சு.
0: நல்ல வெயில் தானா? பீச்சுக்கு எல்லாம் போயிருந்தீங்க?
1: பீச்சுக்கு போயிருந்தோம்.
0: அப்புறம் எங்கேயுமே போல சொன்னீங்க, பாட்டி வீட்டுக்கு மட்டும் தான் போன நீங்க?
1: நான் நினைச்சேன் இது வெளியில எங்க போனேன்னு.
0: ஓகேமா. பீச் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா பீச்சுக்கு நீங்க?
1: இதுக்கு முன்னாடி
0: போயிருக்கீங்களா? ஓகே. அந்த பீச்ல என்னெல்லாம் இருந்தது?
1: பீச்ல ஷெல் இருந்துச்சு, சன்ரைஸ் பார்த்தோம்.
0: சன்ரைஸ் பாத்தீங்களா? அவ்வளவுதானா? வேவ்ஸ் பாத்தீங்க, சன்ரைஸ் பாத்தீங்க, ஜாலியா விளையாண்டீங்களா தண்ணில?
1: விளையாண்டோம்.
0: நீங்க தண்ணில விளையாடும் போது யாரு உங்க கைய பிடிச்சு ஹெல்ப் பண்ணுது?
1: எங்க அம்மா.
0: அம்மா பிடிச்சுக்கிட்டாங்களா உங்கள? ஓகே ஓகேமா. சரி, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டா யார சொல்லுவீங்க?
1: விஜய்.
0: விஜய், எதனால விஜய் பிடிக்கும் உங்களுக்கு?
1: அவர் ஒரு நல்ல ஆக்டர்.
0: விஜய் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: விஜய் வந்து அவர் வந்து நல்லா நடிப்பாரு, ரொம்ப காமெடியாவும் இருக்கும்.

0: பாக்குறதுக்கு.
1: மொழியாவும் இருக்குமா விஜய் இது பாக்குறதுக்கு. அப்புறம் சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடுவாருல்ல.
0: நல்லா டான்ஸ் ஆடுவாரு.
1: டிவில விஜய் பாட்டுல டான்ஸோட பாட்டு ஓடிட்டு இருக்கும் பொழுது அதை பார்த்து நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா?
0: ஆடுவாங்க.
1: என்ன பாட்டுக்கு ஆடி இருக்கீங்க நீங்க அந்த மாதிரி டிவி பாத்துட்டு?
0: தளபதி கச்சேரி, நெக்ஸ்ட் ராவண மாமண்டா, அவ்வளவுதான் ஆடி இருக்கேன்.
1: அப்படியா, ரெண்டு பாட்டுக்கு ரொம்ப அருமையா டான்ஸ் ஆடுனீங்க டிவி பாத்துட்டு.
0: டான்ஸ் ஆடுனேன்.
1: நீங்க டான்ஸ் ஆடும் பொழுது யாரெல்லாம் உங்க டான்ஸ பாத்து ரசிச்சாங்க வீட்டுல?
0: அம்மா பாட்டி
1: என்ன சொன்னாங்க உங்க டான்ஸ் பாத்துட்டு?
0: நல்லா இருக்குன்னாங்க.
1: நல்லா இருக்கு சொன்னாங்களா? ஓகே ஓகே, கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ
0: தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு குவா குவா வாத்துக்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: நான் அக்ஷன்.
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
2: நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன்.
1: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா, நானு, அக்கா, அப்பா. மேம்,
1: இப்பெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் தானே?
2: ஆமா.
1: அவங்க லீவ் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: மேம், டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெளிய விளையாடுவேன் மேம். நிறைய நியூ திங்ஸ் கத்துக்கிட்டேன் மேம்.
1: என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க இந்த லீவ்ல நீங்க?
2: மேம், இந்த லீவ்ல வந்துட்டு கிரிக்கெட் விளையாட அந்த மாதிரி நார்மல் திங்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன்
1: மேம். ஓகே ஓகேமா. சரி, நீங்க வீட்டுல வந்து மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
2: ஆமா மேம்.
1: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க?
2: மேம், அம்மாக்கு வந்துட்டு நான் எல்லாம் தருவேன் மேம். பாத்திரம் கழுவி தரது, அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் கிளீன் பண்ணி தரது, அப்புறம் கூட்டி தரதெல்லாம் நான் அம்மாக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணி தருவேன்.
1: ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வீட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க
2: நீங்க? வீட்டுல ரொம்ப பிடிச்சதுன்னா எழுதுறது படிக்கிறது மேம்.
1: ஓகே, நீங்க வீட்டை நல்லா கிளீனா வச்சுப்பீங்களா?
2: ஆமா மேம்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன சொல்லி கேட்டா என்ன சொல்வீங்க?
2: எனக்கு பிடிச்ச பாடல்னா வந்துட்டு மேம் விஜய்து மேம்.
1: என்ன பாட்டு? விஜய்து நிறைய பாட்டு இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி கேட்டா.
2: ஜனநாயகன்.
1: ஜனநாயகன்ல இருந்தா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்வீங்க?
2: பிடிச்ச ஃபுட் வந்துட்டு மேம் பிரியாணி.
1: என்ன பிரியாணி பிடிக்கும் உங்களுக்கு?
2: சிக்கன் பிரியாணி.
1: ஓகே, சிக்கன் பிரியாணி யாரு மம்மி செஞ்சு கொடுப்பாங்களா?
2: இல்ல மேம், அம்மாவும் டாடியும் செஞ்சு தருவாங்க.
1: ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு கொடுப்பாங்களா? ஓகே ஓகே. அதுக்கு என்னெல்லாம் சைட் டிஷ் கேப்பீங்க நீங்க? அவங்க செய்யும் பொழுது மெனு கொடுத்துருவீங்களா? எனக்கு சிக்கன் பிரியாணி கூட இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
2: அப்படிலாம் இல்ல மேம், சொல்லிடுவேன். எங்களுக்கு சில்லி சிக்கனும் தயிர் போதும்
1: சொல்லிடுவீங்களா நீங்க? உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமா?
2: மேம், ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது மேம். 50-50 மேம். வெஜ் 50, நான்வெஜ் மேம்.
1: ஓகே, வெஜிடேரியன்ல உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்ன?
2: நிறைய
1: கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இன்டோர் கேம்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
2: இன்டோர் கேம்ஸ்ல கேரம் மேம்.
1: கேரம் போர்டு ரொம்ப பிடிக்கும். அவுட்டோர் கேம்ஸ்ல?
2: அவுட்டோர் கேம்ஸ்ல ஷட்டில் மேம்.
1: ஓகே, ஷட்டில்ல

0: டெய்லி விளையாடுவீங்களா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட?
1: ஆமா மேம், ஆமா மேம்.
0: உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: மேம் ஒரு 5 பேர் இருக்கு.
0: வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்ப லீவ்ல வந்து ஒரு இடத்துக்கு விளையாடுறதுக்கு போறீங்கன்னு வைங்க. சோ நீங்க போகும்பொழுது என்னென்னலாம் எடுத்துட்டு போவீங்க?
1: மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி எடுத்துட்டு போவோம் மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு கை துடைக்கிற கிளாத் மேம். அதுக்கப்புறம் பேட்டு மேம். அதுக்கப்புறம் பால் மேம்.
0: பேட்டு, பாலு, கிளாத், தண்ணி எடுத்துட்டு போவீங்களா? ஓகே. ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டீங்களா?
1: கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்.
0: போய் கொஞ்ச நேரத்திலேயே வந்துருவீங்க. தண்ணி தான் எடுத்துட்டு போவீங்க. எதனால தண்ணி மட்டும் எடுத்துட்டு போறீங்க நீங்க?
1: மேம் அங்க வெயில் நிறைய இருக்கும் மேம்,
0: அதனாலயா? நீங்க இந்த லீவ்ல வெளியூர்லாம் போயிட்டு வந்தீங்களா?
1: இல்ல மேம்,
0: எங்கேயும் போல, இங்கேயே தான் இருந்துட்டீங்களா? சரி சரிப்பா. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் மேம்.
0: எதனால பிளாக் கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: மேம் அந்த நிறம் எனக்கு பிடிக்கும்.
0: அதனால பிடிச்சிருக்கா? ஓகே. பிளாக் கலர்ல நீங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: பிளாக் கலர்ல திங்ஸ் வச்சிருக்கேன் மேம்.
0: என்னெல்லாம் வச்சிருக்கீங்க?
1: டாப் மேம். மேம் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் கலர்ல ஒரு பென்னு மேம். போன்ல இது மேம் பிளாக் கலர். அப்புறம் ட்ரெஸ் மேம்.
0: பிளாக் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஓகே. நீங்க அடிக்கடி வெளியே போகும்போதுல பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்போ? ஓகே ஓகேமா. சரி, உங்களுடைய திங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுவீங்களா நீங்க? ஓகே ஓகே. உங்க மம்மிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம்னா வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்குவாங்க.
0: ஓகே. அப்புறம் அது எல்லாம் அம்மாக்களுமே பண்றதுதான். அதையும் விட ஸ்பெஷலா வேற என்ன உங்க மம்மி கிட்ட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிருவாங்க மேம் வீடு.
0: எல்லாமே மம்மி கிளீன் பண்ணி வச்சிருவாங்க, அது ரொம்ப பிடிக்குமா? உங்க மேல மம்மி எதுக்காக கோபப்படுவாங்க சில டைம்ல?
1: தப்பு பண்ணும் போது தான்.
0: என்ன மாதிரி தப்பு பண்ணுவீங்க நீங்க? மம்மிய கோபப்படுத்துற மாதிரி என்ன பண்ணுவீங்க வீட்டுல?
1: நானும் அக்காவும் சில டைம் சண்டை போட்டுக்குவாங்க, அதனால அம்மா கோவப்படுவாங்க.
0: ஓகே ஓகே. அக்காவும் நீங்களும் சண்டை போடுவீங்களா? என்ன விஷயத்துக்காக சண்டை வரும் உங்களுக்கும் அக்காக்கும்?
1: மேம் ஏதாச்சு ஏன் திங்ஸ் எடுத்துட்டாதான் நான் சண்டை போடுவேன் மேம், இல்ல அவ திங்ஸ் நான் எடுத்துட்டேன்னா சண்டை போடுவேன் மேம். நாங்க ரெண்டு.
0: அப்ப ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? திங்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி ஷேர் எல்லாம் பண்ணிக்க மாட்டீங்களா வீட்டுல?
1: இல்ல மேம், நான் இங்க இருக்கிறதே இல்ல மேம், எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் மேம்.
0: அதனாலயா? சரி சரி ஓகே. உங்க டாடி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்னலாம் சொல்லுவீங்க?
1: மேம் எங்க டாடி கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா வந்துட்டு நிறைய இது சொல்லுவாரு மேம். அவருக்கு தெரிஞ்சிருந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாரு மேம்.
0: டாடிக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுவாரா?
1: ஆமா மேம்.
0: ஓகே. டாடி திட்டுவாரா உங்களை?
1: ரொம்ப எல்லாம் இல்ல மேம், ஏதாவது தப்பு பண்ணாதான் மேம்.
0: ஓகே. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், மம்மியவா டாடியவா?
1: மேம் ரெண்டு கண்ணும் எப்படி முக்கியமா மேம், அதே மாதிரி ரெண்டு அம்மா அப்பாவும் வேணும்.
0: அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து நம்ம ரெண்டு கண்ணு மாதிரி ஒரே மாதிரி பாத்துக்கணும், ரெண்டு பேரையும் அந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றீங்க. ஓகே. உங்களை திட்டணும் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் திட்டுவா, டாடி திட்டுவாரா மம்மி திட்டுவாங்களா?
1: மம்மி மேம்.
0: மம்மி தான். டாடி பொறுமையா வெயிட் பண்ணுவாரா நீ என்ன ஃபர்ஸ்ட் தப்பு செஞ்ச அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திட்டுவாரு. மம்மி வந்து நீ ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா அடுத்த செகண்டே திட்டிடுவாங்களா? ஓகே. மம்மி திட்டும் பொழுது அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவீங்க நீங்க?
1: ஏதாச்சும் ஒர்க் பண்ணி தந்து இல்லைன்னா வந்துட்டு சாப்பிடறக்கு டீ அந்த மாதிரி வைத்தருவோம்.
0: ஓ, மம்மி கோபமா இருக்கும் பொழுது டீ வச்சு கொடுத்தா மம்மி டீ குடிச்சிட்டு சமாதானம் ஆயிருவாங்களா? ஓகேமா ஓகேமா. கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: மகேஸ்ரீ மேம்.
1: என்ன பண்றீங்க நீங்க?
2: பேசிட்டு இருக்கீங்க மேம்.
1: உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? என்ன கிளாஸ் மேம் படிக்கிறீங்க?
2: 5th மேம்.
1: ஓகே. வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நான்.
1: தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா. நீங்க வீட்டுல யாரோட செல்லம்?
2: எல்லாரோட செல்லம்.

0: செல்லா யாருடைய செல்லம்? யாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: எல்லாருமே பிடிக்கும்,
0: எல்லாத்தையும் பிடிக்கும். நான் ஸ்பெஷலா ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க?
1: தாத்தா.
0: எதனால தாத்தாவை அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
1: தாத்தா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க.
0: என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரா? என்னெல்லாம் கேப்பீங்க நீங்க தாத்தாட்ட?
1: நான் ஸ்நாக்ஸ் கேப்பேன், விளையாடுறது கேப்பேன்.
0: ஓகே, தாத்தா கூட கடைக்கு போயிடுவீங்களா நீங்க கிளம்பி? சரி சரிம்மா, அதனால தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். தாத்தாவை வாக்கிங் எல்லாம் கூட்டு போவீங்களா நீங்க? பாட்டி உங்களுக்கு நிறைய கதைலாம் சொல்லுவாங்களா? என்ன மாதிரியான கதைலாம் உங்களுக்கு சொல்லிருக்காங்க? அதுல உங்களுக்கு என்ன கதை ஞாபகம் இருக்கு பாட்டி சொன்னதுல? ராஜா கதை சொல்லிருக்காங்களா? இப்பவும் சொல்றாங்களா பாட்டி உங்களுக்கு கதையெல்லாம்?
1: சொல்றதில்ல.
0: நீங்க குட்டியா இருக்கும் போது சொல்லுவாங்களா? நீங்க கேப்பீங்களா பாட்டி எனக்கு கதை சொல்லுங்க போர் அடிக்குதுங்களா இப்போ? ஓகே, லீவ் டேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு மேம்.
0: என்ன பண்றீங்க லீவ்ல நீங்க வீட்ல?
1: அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
0: என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாக்கு நீங்க?
1: பாத்திரம் கழுவுவேன், துணி மடிப்பேன், காய்கறி கட் பண்ணுவேன்.
0: இவ்வளவு வேலை செய்வீங்களா? பாத்திரம் கழுவும் போது வேணா நானே கழுவிக்கிறேன்னு மம்மி சொல்ல மாட்டாங்களா?
1: சொல்லுவாங்க, ஆனா நான் சின்ன சின்ன பாத்திரம் கழுவு.
0: குட்டி குட்டி பாத்திரம் எல்லாம் உங்களுக்கு, பெருசு பெரிய பாத்திரம் எல்லாம் மம்மிக்கா? ஓகே ஓகேமா. சரி மம்மி சூப்பரா சமைப்பாங்களா? என்ன செய்வாங்க சூப்பரா?
1: பிரியாணி, புளி சாதம், லெமன் ரைஸ், சாம்பார் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை.
0: இதுல ரொம்ப பிடிச்சது எதை சொல்லுவீங்க நீங்க? இப்ப இவ்வளவு ஐட்டம்ஸ் மம்மி சூப்பரா செய்வாங்கன்னு சொன்னீங்கல்ல, இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது?
1: பிரியாணி.
0: பிரியாணி? என்ன பிரியாணி?
1: மஷ்ரூம்.
0: மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
1: சொல்லி கொடுப்பாங்க மேம்.
0: என்ன சொல்லி கொடுப்பாங்க? நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் டாடி, நீங்க படிக்கும் பொழுது பாட சம்பந்தமான எல்லாமே டாடி தான் சொல்லி தருவாங்களா?
1: என்ன
0: படம் பாத்தீங்க?
1: கருப்பு படம்.
0: கருப்பு படம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சு.
0: பயமா இருக்கு இல்லையா உங்களுக்கு பாக்கும் போது?
1: இல்ல,
0: எல்லாரும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. சூர்யாவுடைய ஆக்டிங், அந்த சாமி மாதிரி டிரெஸ்ஸிங்ல எல்லாம் வரும்பொழுது ரொம்ப கோபத்தோட அந்த எக்ஸ்பிரஷன், டான்ஸ் ஆடுறது எல்லாம் பாக்கும் பொழுது நிறைய பேர் பயமா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எந்த பயமும் வரலையா?
1: எனக்கு வரலையே.
0: தைரியமா பாத்தீங்களா?
1: எஸ் மேம்.
0: ரொம்ப தைரியசாலிதான் போல் இருக்கு நீங்க.
1: எஸ் மேம்.
0: நீங்க லீவ்ல எங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்க?
1: தஞ்சாவூர், புதுக்கோட்டை.
0: தஞ்சாவூர்ல போய் என்ன பாத்தீங்க?
1: பெரிய கோவில்.
0: நல்லா இருந்ததா கோவில்? ஓகே ஓகேமா. நெக்ஸ்ட் எங்க போனீங்க? புதுக்கோட்டையா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, புதுக்கோட்டையில எங்க வெளிய பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா என்னெல்லாம் போய் பாத்தீங்க புதுக்கோட்டையில?
1: பேர்ட்ஸ் பார்க்.
0: நல்லா இருந்ததா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, நீங்க எதுல போனீங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டையில?
1: பஸ்ல போனேன்.
0: பஸ்ல போனீங்களா? எப்படி இருந்தது பஸ் டிராவலிங்? லாங் டிராவலிங் தானே இது, எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: நல்லா இருந்துச்சு.
0: தூக்கம் வந்துச்சா பஸ்ல போகும்போது?
1: வந்துச்சு. ஸ்லீப்பர் பஸ்ல தான் போனோம்.
0: ஓ, நைட் டைமா டிராவலிங்கா?
1: எஸ் மேம்.
0: அப்ப உங்களுக்கு வெளிய பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவுக்கா இருந்திருக்காதுல்ல? பஸ் ஏறணும்னு ஜாலியா தூங்கிட்டு இருப்பீங்கல்ல நீங்க?
1: எஸ் மேம்.
0: எந்திரிச்சு பார்த்தா தஞ்சாவூர்ல இருந்திருப்பீங்க கரெக்டா?
1: எஸ் மேம்.
0: ஓகே ஓகே, ஆனா அந்த டிராவலிங் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு?
1: எஸ் மேம்.
0: சரிம்மா, நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா?
1: எஸ் மேம்.
0: டிவில என்ன பாப்பீங்க?
1: கிச்சன் பாப்பேன்.
0: ஓகே, காமெடி எல்லாம் பாப்பீங்களா? சினிமா காமெடி எல்லாம் இருக்கும்ல?
1: ஐபிஎல் பாப்பேன், அப்புறம் மூவிஸ் பாப்பேன்.
0: ஓகே ஓகே, சரி காமெடி எல்லாம் பாப்பீங்களா நீங்க?
1: எஸ் மேம்.
0: பிடிச்ச காமெடி நடிகர் யாரு சொல்லுங்க பாக்கலாம்?
1: சந்தானம்.
0: சந்தானம் ரொம்ப பிடிக்குமா?
1: எஸ் மேம்.
0: ஓகே ஓகே, என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: கச்சேரி.
0: பாடுங்க பாக்கலாம் அந்த
1: பாட்டை.
0: பாடு தெரியாதா? பாக்க மட்டும் தான் செய்வீங்களா?
1: எஸ் மேம்.
0: அப்ப டான்ஸ் ஆடுவீங்களா நீங்க?
1: டான்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும்.
0: கொஞ்சம் கொஞ்சம் வரும். எப்படி டிவில டான்ஸ் வரும்பொழுது அதை பார்த்து அப்படியே பழகிப்பீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே ஓகேமா, நீங்க டான்ஸ் ஆடும்பொழுது உங்களுக்கு மம்மி நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்களா சூப்பரா ஆடுறேன்னு சொல்லிட்டு?
1: எஸ் மேம்.
0: ஓகே ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? தேங்க்யூ சொல்லிட்டு இன்னுமே நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும் தானே?
1: எஸ் மேம்.
0: உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
1: ரெட் கலர்.
0: எதனால ரெட் கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: ரெட் கலர் வந்து அழகா இருக்கும்.
0: அப்ப மத்த கலர்ஸ்லாம்?
1: மத்த கலர்ஸ் அழகா இருக்கும்.
0: அதுல உங்களுக்கு பிடிச்சது ரெட் கலரா?
1: எஸ் மேம்.
0: ஓகே, ரெட் கலர்ல என்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க?
1: டாய்ஸ் வச்சிருக்கேன், டிரஸ் வச்சிருக்கேன், வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே ரெட் கலர்ல வாங்கி வச்சிருக்கீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே ஓகேமா, சரி. மம்மிக்கு உங்க மேல கோபம் வருது அப்படின்னா எந்த விஷயத்துக்காக உங்க மேல மம்மி கோபப்படுவாங்க?
1: போன் பாக்குறது, தப்பு செஞ்சா கோபம் வரும்.
0: குழந்தைங்களுக்கு லீவ் டைம்ல எல்லாத்துக்குமே மோஸ்டா போன் பாக்குறத ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ஆயிடுச்சுல, அதனாலதான் திட்டுவாங்க மம்மி நம்மள. போன் அதிகமா பாக்க கூடாது தானே? எவ்வளவு நேரம் பாப்பீங்க நீங்க?
1: ஒன் ஹவர்.
0: ஒன் ஹவர் தான் பாப்பீங்க?

0: இல்ல ஒரு நாளைக்கு ஃபுல்லாவே
1: 4 hours பாப்பேன்.
0: 4 hours எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கண்ணு என்ன ஆகும், எரிச்சல் வருமா?
1: எஸ் மேம்.
0: அதனால மம்மிட்ட திட்டு வாங்கிட்டு போன் வச்சிருவீங்களா?
1: எஸ் மேம்.
0: ஓகே ஓகே மா,
2: கியூட்டா பேசுனீங்க, தேங்க்யூ.

வாத்துக்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்

0: நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்,
0: அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.

90 கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3 தேதி வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30 தேதி வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 11:02.

நேர்களை நீ கேட்கலாம் நீங்கள் கேட்டவை. மனதுக்கு பிடித்த இனிமையான இனிசை பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா 9344901018 என்ற எண்ணுக்கும், 0423 என்ற இணைப்பெண்ணை பயன்படுத்தி 296671 என்ற எண்ணுக்கும், 8300191018 என்ற எண்ணுக்கும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாக 8300191018 என்ற எண்ணுக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பலாம்.

0: இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு காலை வணக்கத்துடன் கோவை சிறுவாணித்தாறு நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கம் கந்தசாமி, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், சூப்பராக இருக்கீங்க. வந்தேன்.
0: ஓகேங்க,
1: வந்த உடனே லைன் போட்ட கேட்டுருங்க.
0: ஓகேங்க, ஓகே. இன்னைக்கு ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம பேச போகிறோம். ஒரு கொஷின் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம், என்னென்னா உங்களால் விட முடியாத ஒரு நல்ல பழக்கம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம்னு நீங்கள் நினைக்கிற பழக்கத்தை பற்றி சொல்லலாம்.
1: நிறைய நல்ல பழக்கம் இருக்குங்க. அதில் எல்லாத்தையும் மிஞ்சிருப்பார் இந்த வானொலி கேட்பது. வானொலி எந்த வானொலியாலும் அடை, அதே தான் எனக்கு நைட் தூங்கும் போது வானொலி கேட்டு தூங்குவேன். தோட்டத்தில் தனியாக இருக்கும்போது இது வானொலி எனக்கு துணை.
0: ஓகேங்க, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஆனதி படத்துலங்க வேடிக்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும், இந்த பாடல் போடுங்க. அறிந்தான பாடல்.
0: ஓகே,
1: அனைத்து அன்பு நண்பர்களுக்காகவும்
0: கண்டிப்பா, உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

ಕೊಡು.

இயற்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும்.

0: நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இனிமையான இன்னிசை பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பு உற்சாகமான இனிய நிமிஷம். நான் தர்மபுரி ராஜபேட்டையிலிருந்து.
0: நலமா இருக்கேன் விஜய், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க விஜயன், உங்களால விட முடியாத ஒரு நல்ல பழக்கம் என்ன?
1: என்னால விட முடியாத நல்ல பழக்கம் வந்து சைக்கிள் ஓட்டுறதுங்க. ஸ்கூட்டி
0: வச்சுருக்கேன்.
1: இருந்தாலும் அந்த சைக்கிள் ஓட்டுறது என்னால மறக்க முடியாது. அதை மறக்கவே முடியாது. எத்தனை அது ஓட்டிட்டு தான் இருக்கும். அது ஓட்டலாம் உடம்புக்கும் எக்ஸசைஸ் நல்லா இருக்கும். வாக்கிங் பண்ண தேவையில்ல, சைக்கிள் ஓட்டினா போதும். அதுவும் பத்திரிக்கை படிக்கிறது செய்தித்தாள். அப்புறம் நண்பர்கள் தினந்தோறும் பேசுறது, கால் பண்ணி தூரமாக நம்ம கால் பண்ணி தான் பேசணும். பக்கமாக நம்ம பார்த்துக்கலாம் பார்ப்போம். இதெல்லாம் என்னால் விட முடியாத பழக்கங்க.
0: ஓகேங்க, ஓகேங்க. இன்னைக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: எனக்கு படம் வந்து அண்ணாமலை. பாடல் வந்து ரெக்கி பரச்சவேடி, அண்ணாமலை சைக்கிள். இந்த பாடல் கொடுங்க சார்.
0: கண்டிப்பாக, உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: அண்ணாமலை திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடிய அந்த பாடல் தேவா அவர்களோட இசையில கேட்டோம். நிலையத்தில் நேரம் 11:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டுல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன் சார்.
0: வணக்கம் பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருக்கீங்களாங்க?
0: ஆ, எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்லுங்க, இன்னைக்கு உங்களால விட முடியாத ஒரு நல்ல பழக்கம்னா என்ன?
1: அதுதான் சார் வானொலிங்க. 1975 இது வரைக்கும் விட முடியலைங்க.
0: ஆஹா, இதோட நம்ம நிகழ்ச்சியில ரெண்டாவது நேயர் இதை சொல்றீங்க.
1: ஆமாங்க சார், ஏன்னா 1975 6வது படிக்கிலிருந்து வானொலி கேட்டு இப்போ வானொலி பாக்கெட்ல எங்க போனாலும் கேட்டேதான் போகணுங்க. எல்லாருமே பேரே பாட்டுக்கோட்டை பாலசுப்ரமணியம் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க சார்.
0: மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கொடுத்துடலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து சவுந்தரராஜன்.
2: வணக்கம் சவுந்தரராஜன், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கையா?
2: ஓகேங்க, ஓகே. அதாவது உங்களால விட முடியாத ஒரு நல்ல பழக்கம்னா என்ன?
3: எல்லோருடைய அப்பா யார் கோபப்படும்
2: என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம
3: நிகழ்ச்சிக்கு?
2: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மூன்று தெய்வங்கள் திரைப்படத்துக்காக அந்த அருமையான பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார்.
0: வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க சார்.
0: நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களால விட முடியாத ஒரு நல்ல பழக்கம் என்ன?
1: விட முடியாதுன்னு இரண்டு ஒர்க் சார். என்னுடைய கேட்டா காலையில எழுந்திருச்சு இந்த 6 மணிக்கு செய்தித்தாள் பார்க்க கண்டிப்பா.
0: ஓகே.
1: இன்னைக்கு நேரத்துல கிட்டத்தட்ட 60 வருடங்களா கடைபிடிச்சிருக்கேன். அது மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மத்த டிஃபன் நல்லா மத்த வேலை எல்லாம் ஆரம்பிப்பேன். ஸோ இந்த ரெண்டையும் நான் கடந்து பல ஆண்டுகளாக பண்ணிருக்கேன்.
0: ஓகேங்க. மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் எங்க தம்பி திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு.

0: மனோ மின்மினி இணைந்து பாடிய அந்த பாடல் எங்க தம்பி திரைப்படத்திற்காக ஒலுக்கிக்கிட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தான் போடுறேன்.
0: ஆ, சொல்லுங்க, உங்களோட பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர்லேருந்து தாராபுரத்துல தங்கவேலு பேசுறேங்க. அதான் அந்த காளி படத்துல இருந்து.
0: ஓகேங்க, பாட காளி படத்துல இருந்து ஒரு பாடல்.
1: ஆமாங்க, காளி படத்துல இருந்து.
0: ஓகேங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம். உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

மனம் நடுங்கிட வேண்டாமா, வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம். வாழ்வு யார் பக்கம் அது நல்ல பற்பம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரல்ல, இளையராஜா அவர்களோட இசையில காளி திரைப்படத்துக்காக அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னவாஞ்சியிலிருந்து சி செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க சார்.
0: நல்லா இருக்கேன் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, இணைப்புல ஒரு இடையூறு. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

செந்தூரப்பூவே திரைப்படத்துக்காக அருமையான ஒரு பாடல் ராகவேந்திரா சசிரேகா இணைந்து பாடியது ஒலிக்கை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு, என்னிடத்தில் விட முடியாத ஒரு நல்ல பழக்கம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற பொறுப்புணர்வு அப்படின்னு வந்து ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. என்ன பாடல் கேட்டிருக்காரு அப்படின்னா, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் ஆனந்தன் சார்.
0: வணக்கம் ஆனந்தன், சொல்லுங்க.
1: அதாவது என்னுடைய நல்ல பழக்கம்னா டெய்லி வாக்கிங் சார். அப்புறம் நண்பர்களுடன் சிறிது நேரம் உரையாடு.
0: ஓகேங்க, டெய்லி வாக்கிங் போகிறது ஒரு அருமையான ஒரு பழக்கமும் கூட, உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இன்றைக்கி என்ன பாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு?
1: முள்ளும் மலரும் படத்திலிருந்து நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு.
0: ஓகேங்க, கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நித்தம் நித்தம்

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம் நம் நிகழ்ச்சியில். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மொழியிலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க சார். எது நேற்று நைட் எல்லாம் நல்ல மழைங்க, ஒரு மணி நேரம் இப்போ கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: ஓகேங்க. ஸோ உங்களால ஒரு நல்ல பழக்கம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்ன
1: சார்? என்ன நல்ல பழக்கம்னா, இப்ப நண்பர்கள் எல்லாம் சொன்ன மாதிரிங்க சார், அடுத்தவங்க ஒரு உதவின்னு கேட்டா என்னால ஆன உதவிகள் பண்றதுதாங்க சார். அந்த நாள் எப்படியோ அவங்களுக்கு அந்த உதவிகள் பண்ணி கொடுக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. அது என்னால உடலால் என்ன உழைப்பு உதவி வேணாலும் பண்ண முடியுங்க சார். பணத்தால பண்ண முடியலன்னு நண்பர்கள் கேட்டாங்கன்னா அந்த என் உடலால் ஆன்ற உதவிகள் பண்ணிடுவேங்க சார்.
0: ஓகேங்க,
1: அது ஒரு நல்ல பழக்கமா நான் கருதிட்டு இருக்கேங்க.
0: ஓகேங்க சரிங்க. எனக்கு என்ன பாடல் வேணும்? நம்ம
1: எனக்கு பாட்டுன்னு பாத்தீங்கன்னா சார், எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் முனை மறவாத வர வேண்டும்.
0: ஓகேங்க, கண்டிப்பா கொடுத்துடலாம் அந்த பாடல் உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும்.
1: நன்றிங்க சார், நன்றிங்க.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டேன் சொல்லுங்க.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:55 திரைகானம், 2:15 நீலமலை நேரம் பன்னீர் பாடல்கள், 2:30 மேட்னி நேரம் ஒருபட பாடல்கள். இன்று மேட்னி நேரம் நிகழ்ச்சியில் மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஹலோ ஊட்டி. இந்நிகழ்ச்சியில் நீலமலை தெம்மாங்கு பாடல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஏ சித்ரா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 362 பகுதி, 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ தண்டபாணி அவர்கள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் பீட்ரூட் சாகுபடி குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:30 திரை கானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்மிதா மொகாஷி அவர்களின் காயலிசை படைப்பு இந்தூர் வானொலி நிலையம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்தில் இருந்து இப்போதைய இந்த நேரத்திலும் மாலை நேரத்திலும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: உங்களுடைய மனசுக்கு

0: பெற்ற மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: First time, Indian Hajj Mission has received two prestigious Labetum Awards from the Saudi Ministry of Hajj and Umrah for excellence in Hajj coordination and communication. The India Meteorological Department has forecast heavy to very heavy rainfall over West Uttar Pradesh, Bihar, Odisha, Tamil Nadu, Puducherry, Karaikal and Andaman and Nicobar Islands today. The India Meteorological Department has also predicted thunderstorm accompanied with hailstorm over Haryana, Punjab, Delhi, Rajasthan, Vidarbh and Chhattisgarh. In cricket, Gujarat Titans stormed into the final of the IPL 2026 with a commanding 7-wicket victory over Rajasthan Royals in Qualifier 2 at New Chandigarh last night. With this victory, Gujarat Titans have set up the title clash against defending champions Royal Challengers Bengaluru, which will be played in Ahmedabad tomorrow at 7:30 p.m. In women's cricket, India to take on hosts England in the second T20 International in Bristol today, with the visitors aiming to seal the three-match series. The match is scheduled to begin at 7 p.m. Indian Standard Time. India currently lead the series 1-0 after a commanding 38-run victory in the opening match in Chelmsford on Thursday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12:10.
2: ஸ்நேகிதியே
3: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்
1: நேர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344-1001018 2966-7811-04-23 என்ற இணைப்பெண்ணை இணைத்து கொண்டு அழைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அதுடன் உங்களுக்கு தெரிந்த வாழ்க்கைக்குரிய அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள் போன்றவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் டிப்ஸ் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேறவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ கூட நான் ஒரு டிப்ஸை சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு பாடலை ப்ளே பண்ண போகிறேன். சூப்பராகவே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதாவது இந்த வெந்தயம் அப்படின்னு சொல்கிறது பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். இது வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ கசப்பையை தவிர்க்கிறதுக்காக ஆனால் கட்டாயமாக எடுத்துக்கணும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், வெந்தயத்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஊற போடுறோம். நல்லா டைட்டாக அந்த ஊற போடுற தண்ணியில் ஊற போடுற அந்த பாத்திரத்தையோ அந்த கண்டெய்னரையோ டைட்டாக மூடி வச்சிடுறோம். 2 நாள் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வெந்தயமானது முளை விட்டுருக்கும். அப்படி முளை வளைஞ்ச அந்த வெந்தயமானது கசப்பில்லாமல் இனிப்பாக இருக்கும். ஆனால் வெந்தயத்தினுடைய பலன், கசப்பான வெந்தயம் சாப்பிட்டா என்ன பலனோ அந்த பலனானது நிச்சயமாக இந்த முளைவிட்ட அந்த வெந்தயத்திலையும் கிடச்சிடும். அப்போ வெந்தயம் சாப்பிட்றதுக்கு யாருமே கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டாள். அப்போ ஹெசிடேஷன் இல்லாமல் வெந்தயம் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னால் அதை முளை வர வச்சு சாப்பிடுவதன் மூலமாக கசப்பு இல்லாமல் இருக்கும். நிச்சயமாலுமே இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் உங்களுக்காக ஒரு பாடலை கூட ப்ளே பண்ணுறேன், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி ஸ்நேகிதியே.

0: சூப்பராக ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. ஸ்நேகிதியா நிகழ்ச்சியில் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட டிப்ஸ் எல்லாம் நம்ம கேட்க போகிறோம். எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ
1: ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கொஞ்சம் வேக வச்சுக்கணும்.
0: பருப்பு வேணாங்களா?
1: பருப்பு எல்லாம் வேண்டாங்க மேடம்.
0: பீட்ரூட்டும் கிழங்கு மட்டும்.

0: அந்த பீட்ரூட் தண்ணி ஊத்தணும்.
1: ம்,
0: ஊத்திட்டு அது கூட அந்த ஜெல் இருக்கு பாத்தீங்களா மேடம்,
1: ஆ
0: அது போடணும் மேடம்.
1: அந்த கத்தாழ ஜெல் அதான அலவேரா?
0: ஆமாங்க மேடம்.
1: ஆ ஆ,
0: அந்த கத்தாழ ஜெல்லு கொஞ்சம் காஃபி தூள் போடணும்.
1: காஃபி பவுடரா?
0: ஆமாங்க மேடம்.
1: ம்,
0: காஃபி பவுடர் போட்டு நல்லா கடாயி போட்டு நல்லா வணக்கணுங்க மேடம்.
1: சரி.
0: அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு இதுல போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து முகத்துக்கு போடணுங்க மேடம்.
1: ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணலாம்.
0: ஆமாங்க மேடம், நல்லா இருக்கும் மேடம் முகம். அது போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும்.
1: சரி. அதுக்கப்புறம் வாஷ்
0: ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டா நம்ம நல்லா இருக்கும் மேடம்.
1: இது வந்து ஃபேஸ் வாஷ்.
0: ஆமாங்க மேடம்.
1: டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஃபேஸ் வாஷிங்களா?
0: ஆமாங்க மேடம், ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
1: பீட்ரூட், கிழங்கு, அதுக்கப்புறமா அந்த அலோவேரா ஜெல்.
0: ஆமாங்க மேடம்.
1: இது மூணு, காஃபி பவுடர். இது யூஸ் பண்ணி நம்ம பண்ற ஒரு ஃபேஸ் வாஷ். ஓகே. நிஜமாலுமே கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் போல, ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபேஸும் ரொம்ப நல்லா இருக்கும் போல.
0: நம்ம முகம் நல்லா இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாம் ஆமாம், எவ்வளவோ செலவு பண்ணுறதுக்கு இது பரவாயில்லையே, பெஸ்ட் தான். நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்கீங்க, செஞ்சு பார்க்கலாம். என்ன பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்க
0: மேடம்? நப்பு காகலேருந்து கருடா கருடன்னு ஒரு பாட்டு போடுங்க.
1: சூப்பர். உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா? டெய்லி இந்த நிகழ்ச்சி இருக்குது, டெய்லி நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க.
0: சரிங்க மேடம். தேங்க்யூங்க மேடம்.
1: தேங்க்யூங்க. தேங்க்யூ.

0: 12:26 சூப்பராகவே சீக்கிரமாவே ஆயிடுச்சு. ஸ்நேகிதி என் நிகழ்ச்சியில் அடுத்த ஸ்நேகிதி. ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எங்கேருந்து பேசுறீங்க
1: மேம்? நான் கூடலூர்லேருந்து வருஷா பேசுறேங்க மேடம்.
0: ஆ வருஷா, நிறைய டிப்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களே, இன்னைக்கு என்ன டிப்ஸ் வச்சிருக்க போறீங்க?
1: டிப்ஸ் நிறைய தெரியுதுங்க மேடம், எல்லாம் வரவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க மேடம்.
0: அதனால இப்போ தெரியாத டிப்ஸ் ஒன்று நீங்க சொல்ல போறீங்களா?
1: எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க மேடம், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க மேடம்.
0: ஆ, உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லுங்க, மற்றவங்களுக்கு தெரியுதுனாலும் பரவாயில்ல, அவங்க கேட்டுப்பாங்க. இன்னொரு டைம்
1: மேடம், இந்த பிளாஸ்க்ல வந்து நம்ம தண்ணியும் ஊத்தி வைப்போம், டீயும் ஊத்தி வைப்போம்.
0: ஆமா, நிறைய டீ தாங்க நாங்க ஊத்தி வைப்போம்.
1: ஆ, டீ யூஸ் பண்றோம், பின்ன தண்ணி யூஸ் பண்றோம்.
0: சரி,
1: அப்ப தண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த டீ வாசனை நல்லா வரும் தெரியுங்களா?
0: தண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த டீ ஸ்மெல் கிடைச்சிரும்.
1: டீ வாசனை, டீ நம்ம ஊத்தி வைக்கிறது,
0: ஆ அந்த ஸ்மெல் வரும். ஆனா நமக்கு அப்ப டீ
1: வரும்,
0: அப்ப அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும், அப்படிதானே?
1: அதுதாங்க மேடம்.
0: ஆ,
1: அதுக்கு வந்து கொஞ்சம் salt, பின்ன இது சோடா உப்பு, பின்ன இது கொஞ்சம் சர்ஃபே, சோப்புத்தூள், எது வேணாலும் சோப்புத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் போட்டு நல்லா குளிக்கி கழுவி எடுத்தா அந்த ஸ்மெல் வராதுங்க மேடம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணலாம்.
0: அப்ப வந்து salt போடணும், உப்பு, அதுக்கப்புறமா வந்து சோப்பு பவுடர், ஏதாச்சும் ஒரு சோப்பு பவுடர்
1: போடணும்.
0: அதுக்கப்புறம்
1: நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணுங்க மேடம். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு.
0: சரி,
1: வாஷ் பண்ணிட்டா இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு டீ யூஸ் பண்ணா கூட அந்த வாசனை வராது.
0: எனக்கு
1: வந்து சாட்டையில இருந்து சகாயினே பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, அந்த பாடல் கேட்கலாமா?
1: எஸ் ஓகேங்க மேடம்,
0: என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: ஸ்நேகிதிகள் அழகான டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளாஸ்க் வாஷ் பண்ணணும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு, அடிக்கடி ஃப்ளாஸ்க் நம்ம எடுத்துட்டு போறோங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வினிகர் தெரியுமா உங்களுக்கு, இந்த காடின்னு சொல்லுவோம், இந்த வினிகரை வாங்கி வச்சுட்டு அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் வினிகர் போட்டு ஃப்ளாஸ்கை வாஷ் பண்ணால் கூட அதில் இருக்க ஸ்மெல் எல்லாமே சீக்கிரமாக போயிடும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். இனி அடுத்த ஸ்நேகிதிகிட்ட பேசலாம். ஹலோ ஸ்நேகிதி.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: மேடம். நாங்கள் உதகை காந்தல் கோயிலேருந்து ஆனந்தி பேசுகிறேங்க மேடம்.
0: ஆ ஆனந்தி சொல்லுங்க, இப்போ ஒரு டிப்ஸோடு வருவீங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க
1: மேடம்? இன்னைக்கு என்ன டிப்ஸ்னாக்கா, இந்த ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல மேடம், சூடா இருக்கு, வெயில் அதிகமா இருக்க டைம்ல நம்ம பால் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சீக்கிரம் கெட்டு போயிருது. அதனாலங்க மேடம், நம்ம சுட வச்ச பிற்பாடு ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி வச்சோங்களா, அது வந்து கெடாம ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் மேடம்.
0: அப்படிங்களா, பாலில் சுகர் ஆட் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்கும்,
1: சீக்கிரமா கெட்டு போகாது மேடம்,
0: சீக்கிரமா கெட்டு போகாது. ரொம்ப சூப்பரான டிப்ஸ் சொல்லிருக்கீங்க. பாடல் என்ன வேணும்
1: மேடம்? அழகு ராஜால இருந்து உன்ன பார்த்தேன்னு அந்த சாங் போடுங்க மேடம்.
0: ஓகே சூப்பர்.
1: ஓகே மேடம்.
0: பால் கெடாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சுகர் போட்டு வச்சிருந்தோமா, அதே மாதிரி நம்ம பாலில் சுகர் போட்டால் கூட பத்தாது. என்ன செய்யலாம்னா, ஒரு பச்சை தண்ணி இருக்க பாத்திரத்தில் அந்த பால் காய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சுகர் போட்ட பாலை கூட நம்ம இறக்கி வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு எக்ஸ்ட்ராவே பால் கெடாமல் இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே, அவங்களுக்கான பாடலை தரலாம், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது

ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அழகழகான டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் செஞ்சு பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனாலும் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டிப்ஸும். இப்போ முகம் வந்து ரொம்ப பளிச்சிட, அது மட்டும் இல்லைங்க, இந்த மங்கு பின்ன கருப்பு டாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்கு கூட ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கருஞ்சீரகத்தை என்ன பண்ணணும்னா நல்லா பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணும்போது கருப்பாக இருக்கும் அது. அதை கொஞ்சம் பாலில் இல்லாட்டி தயிரில் நல்லா கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுட்டு நைட் நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணணும். ஆனால் கருப்பாக இருக்கிறதுனால நம்ம வெளியே வந்தால் எல்லாருமே சிரிச்சிடுவாங்க. ஆனால் அந்த கருப்பு போகணும், பின்ன மங்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போகணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இது நல்லா பாலில் குழச்சிட்டு அதை ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும். இந்த மில்க் க்ரீமில் கூட நம்ம பண்ணலாம். அப்போ கொஞ்ச நேரம் இருந்தோம்னு சொன்னால் அது வந்து முகத்தில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே நைட்டில் ஏதாச்சும் க்ரீம் யூஸ் பண்ணோன்னா அந்த க்ரீமை போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுருணும். இதை ஒரு 15 டேஸ்க்கு செஞ்சால் போதும்.

அந்த ஃபேஸில் இருக்க மங்கு எல்லாமே அப்படியே வந்து மங்கி போயிடும். அதுக்கப்புறம் டெய்லி பண்ண பண்ண காணாமையே போயிடும். தயிர் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆனால் கோல்டு பிளேஸில் இருக்கவங்களுக்கு தயிர் யூஸ் ஆகாது. அதனால் நல்லா ஹாட்டாக இருக்க ரீஜனில் இருக்கவங்களுக்கு தயிர் யூஸ் ஆகும், கோல்டாக இருக்க பிளேஸில் இருக்கவங்களுக்கு இந்த பால் போட்டாலே போதும், முகம் பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு சூப்பர் டிப்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் தெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலாப் பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய

0: சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சிருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது, அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3, அவுரங்காபாத்தில் 2, சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகோமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி

0: பிற்பகல் மணி 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரூ கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

பிஎம் ஆஷா என்பது மத்திய அரசின் ஒரு குடையின் கீழ் கொண்டுவரப்பட்ட திட்டங்களின் தொகுப்பு ஆகும். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதை உறுதி செய்வதுதான். இதன் மூலம் சந்தையில் விலை குறைந்தாலும் அரசு நிர்ணயித்த MSP விலைக்கு கீழே விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விற்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. இது விவசாயிகளின் வருமானத்தை பாதுகாக்கும் ஒரு காப்பீடு திட்டம் போல செயல்படுகிறது. இந்த திட்டத்தில் மொத்தம் 3 முக்கிய கூறுகள் உள்ளன. விலை ஆதரவு திட்டம், இது பாரம்பரியமான உணவு தானியங்களுக்கான MSP கொள்முதல் விலையாகும். விலை குறைபாடு கொடுப்பனவு திட்டம், இது PM ஆஷா திட்டத்தின் புதுமையான கூறு. இதில் விலை பொருட்களை அரசு நேரடியாக கொள்முதல் செய்யாது, மாறாக சந்தை விலைக்கும் MSPக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்திவிடும். தனியார் கொள்முதல் மற்றும் இருப்பு திட்டம், இதில் குறிப்பிட்ட பயிர்களை கொள்முதல் செய்ய தனியார் நிறுவனங்களையும் அரசு அனுமதிக்கிறது. இதன் மூலம் கொள்முதல் செய்வதற்கான உள்கட்டமைப்பு பலப்படுத்தப்படுகிறது. PM ஆஷா திட்டத்தின் அவசியம் சந்தை அபாயத்திலிருந்து பாதுகாப்பு. நம் விவசாயிகளுக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் சந்தை விலையின் நிலையற்ற தன்மைதான். நல்ல அறுவடை இருக்கும் போது சந்தை விலை வீழ்ச்சியடையும். PM ஆஷா இந்த வீழ்ச்சியிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறது. விவசாயிகளின் வருமான உறுதிப்பாடு, MSP உறுதி செய்யப்படும் போது விவசாயிகளுக்கு தங்கள் வருமானம் குறித்து ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அவர்கள் தைரியமாக முதலீடு செய்யலாம். கடனிலிருந்து விடுபட இது உதவுகிறது. பன்முகப்படுத்தலை ஊக்குவித்தல், தானியங்கள் தவிர எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் போன்ற பல பயிர்களுக்கு MSP நிர்ணயிக்கப்படுவதால் விவசாயிகள் அதிக நீர் தேவைப்படும் பயிர்களை தவிர்த்து மற்ற முக்கிய பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இது மண் வளத்திற்கும் நீர் பாதுகாப்பிற்கும் நல்லது. குறிப்பாக PDPS என்ற புதிய முறை மிக சிறந்தது. ஏனெனில் விளைபொருட்களை சேமிக்க அரசாங்கத்திற்கு கிடங்கு வசதிகள் தேவையில்லை. விவசாயிகளுக்கும் கொள்முதல் மையங்களுக்கும் சென்று நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய தேவை குறைக்கப்படுகிறது. வித்தியாச தொகை நேரடியாக கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. பிரதம மந்திரி அன்னதான காப்பீடு திட்டம் என்பது வெறும் அரசாங்க திட்டமல்ல. இது நம் நாட்டின் உணவு அளிப்பவர்களுக்கு நாம் அளிக்கும் பாதுகாப்பு வலை. விவசாயம் செழித்தால் நாடு செழிக்கும். விவசாயிகள் கவலை தீர, அவர்களின் உழைப்புக்கு உரிய ஊதியம் கிடைக்க நாம் அனைவரும் உறுதுணையாக நிற்போம். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் அல்லது உங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகள் பயன்பெற உதவ விரும்பினால் தயங்காமல் அரசு அதிகாரிகளை அணுகுங்கள்.

நூற்றாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:55. இனி கேட்போம் மெல்லிசை.

0: The IMD has also predicted thunderstorm accompanied with hailstorm over Haryana, Punjab, Delhi and Chhattisgarh. In IPL cricket, Gujarat Titans stormed into the final of the IPL 2026 with a commanding 7-wicket victory over Rajasthan Royals in Qualifier 2 at New Chandigarh last night. With this victory, Gujarat Titans have set up the title clash defending champions Royal Challengers Bengaluru, which will be played in Ahmedabad tomorrow at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 1:10. வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைசை பாடல்கள், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு மொழி படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். பாடல்களை ரசிக்க மொழி வேண்டாம், ரசனை மட்டுமே போதும். அந்த வகையில் முதற் பாடல் உங்களுக்காக ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து.

மலையாள மொழி திரைப்பட பாடலது ஆரட்டு படம். ராகுல்ராஜ், ஹரிஷங்கர், பூர்ணஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல்.

மத்தியான நேரத்தில் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொன்னால் எப்படி பசிக்கும் நினச்சி பாருங்களேன். ஆனால் அந்த பசியோடு நீங்கள் போய் சாப்பிடும்போது திருப்தியாக இருக்கும். அதனால் பசி எடுத்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடல் பப்பி லஹரி ஸ்வேதா பண்டிட் பாடினது, ராக் டான்சர் ஹிந்தி மொழி திரைப்படத்துக்காக.

தர்ஷனா படத்துக்காக அந்த பாடலை கேட்டீங்க. கன்னட மொழி திரைப்பட பாடல் அது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசி பாடல்கள் நிறைவடைகின்றன. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளைக் கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%-க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூமின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தின் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் 1,000,000+ பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10க்கும் மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாதில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான்

0: ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 1:55. திரைகானம் ஒன்று.

0: England in second T20 international of three-match series in Bristol today. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. UDFM 101.8
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
6: நீலமலை நேரம்.
5: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி பணியர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

நந்தன் திருவடி பால் கடம்பெண்ணே கண்ண பணமாரம் பெரியும் திருவடி பால் கடம்பெண்ணே.

ಚಂದ್ರಮತ್ತು ಭಗವೈತನಾಗುತ್ತೆ ಅಯ್ಯಗ ಮುತ್ತು ಚಂದ್ರಮತ್ತು.

0: மலையமே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: மலை எங்க மலைநாடு எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடு
0: ஐயப்ப மலையமல் மலை எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: மலை எங்க மலைநாடு எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடு
0: பரமசிவன் குடியிருப்பான் எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடு
1: பரமசிவன் குடியிருப்பாடு எங்க மலைநாடு தம்பி மலைமங்கள நாடு
0: பரமசிவன் குடியிருப்பான் எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடு
0: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலைநாடு எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடு
0: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலைநாடோ எங்க மலைநாடு தம்பி மனமங்க நாடே
1: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலைநாடு

0: மலை புண்ணுமலே எந்த மலை நாடோ எந்த மலை நாடு தம்பி மலமங்க நாடே பரமசிவன் குடிலிருக்கும் எங்க மலை நாடோ எங்க மலை நாடு தம்பி மலமங்க நாடே
1: பரமசிவன்
0: பரமசிவன்

0: புள்ளிமலை புருஷமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி மலமங்க நாடு
1: புள்ளிமலை புருஷமலை எங்கமலை நாடு எங்கமலை நாடு தம்பி மலமங்க நாடு
0: ஆயனமலை அரிசமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி மலமங்க நாடு
1: மலை அரிசமலை எங்கமலை நாடு எங்கமலை நாடு தம்பி மலமங்க நாடு
0: ஆயனமலை அரிசமலை எங்கமலை நாடு.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

கால்நடை வைத்திருப்பவர்களை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் கால்நடைகளை வழியில் அனுப்பாதீர்கள். வழியில் அவை அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவை கஷ்டப்படுவதோடு வாகனங்களும் துன்புறுகின்றன. ஆகவே உங்கள் கால்நடைகளை மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுப்பி மேயவிடுங்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:30. மேட்னி டைம். இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பாடல்களை ஒரு படத்திலிருந்து பூரா பாடல்களையும் கேட்க போகிறோம். அந்த படத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் பாட்டை நீங்கள் கேட்டோன்னே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாடல் முடிஞ்சோன்னே நான் சொல்லுவேன். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது மேட்னி டைம்.

சோகமான பாடலாக இருந்தாலும் கூட சொகமாக கேட்குற மாதிரி இருந்தது. தெளிவான பாடல் அது, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. அந்த பாடலை கேட்ட உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன படத்துலேருந்து பாடலை கேட்க போகிறோம்னு. ஆனாலும் இது 1986களில் வெளிவந்த படம், மனோஜ்குமாரினுடைய இயக்கத்தில். அதனால் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த படம் மண்ணுக்குள்

வைரம் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டோம். சூப்பராக இன்றைக்கு மேட்னி டைம் நிகழ்ச்சியில் மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த படம் ஒரு கிராமிய பின்னணியில் வெளிவந்த படம். இதனுடைய பாடல்களுக்காக ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு படம் 1986களில் அப்படி தான் சொல்லணும். நீங்களே கேட்டு பாருங்களேன், எல்லா பாடலுமே அருமையாக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அடுத்த பாட்டு உங்களுக்காக கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது மேட்னி டைம், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது இந்த பாடல். இந்த படம் கிராமத்து பின்னணியில் எடுக்கப்பட்டது அப்படின்றது ஒன்று ப்ளஸ், அதுக்கப்புறம் பாடல்களுக்காக இந்த படம் பெயர் பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய பாடல்கள் அனைத்தும் தேவேந்திரன் அவருடைய இசையமைப்பில் அமைந்தது. இனி அடுத்த பாடல் கூட கேட்டு பாருங்க, சூப்பராகவே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8 மேட்னி டைம்ல மண்ணுக்குள் வைரம் படத்துல இருந்து பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகியினுடைய குரலில் மண்ணுக்குள் வைரத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். இந்த பாடலை முரளி ரஞ்சினி இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த பாடல் கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டு பேரோட டான்ஸு, அந்த அமைதி, அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இனி அடுத்த பாடலை கூட கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 மேட்னி டைமில் நீங்கள் கேட்டுருக்க அந்த பாடல் மண்ணுக்குள் வைரம்.

முரளி ரஞ்சினி இவங்களோட சிவாஜி கணேசன், சுஜாதா ராஜேஷ் இவங்களும் நடித்த படம் தான் இது. பாடல் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இனி நிறைவு பாடலை கேட்டு இன்னும் கூட என்ஜாய் பண்ணுங்கள்.

நேரம் 2:55:35 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நாலுமுக்கு, தோலம்பாளையம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாரணை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, எடப்பாடி, மாஞ்சோலை, சங்கரி துர்க் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேட்டூர், பெரியநாயக்கன்பாளையம், ஒகேனேக்கல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மேட்டூர், ஊத்துக்குழி, அன்னூர், பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், டானிஷ்பெட், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, அவிநாசி, ராயக்கோட்டை, பவானி, காரியாக்கோவில் அணை, சூளகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், மேட்டுப்பட்டி, கவுந்தப்பாடி, கீழ்கோத்தகிரி, திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பூர் துணை ஆட்சியர் அலுவலகம், சின்னாரணை, வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், மேல்கூடலூர், எமரால்டு, ஈரோடு, சோழவந்தான், குடலூர் பசார், குந்தாபாலம், குழித்துறை, பார்வுட், முள்ளங்கினாவிளை, சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, கிளவரப்பள்ளி அணை, கிளன்மார்கன், திற்பரப்பு, பேச்சுப்பாறை, எழந்தக்குட்டைமேடு, ஆனைக்கிடங்கு, கொடிவேரி, களிகள், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பாலமூர், ஹோசூர், ஹாரிசான், அவலாஞ்சி, ஜமுனாமரத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பல்லடம், கோழிப்போர்விளை, வென்ட்வொர்த், உட்பிரேயர், கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்கூட்டியே ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலிருந்து லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில், அதாவது மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியும் குமரி கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னை குமதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3:20.

0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் விடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் விடிஎஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் தெம்மாங்கு பாடல்கள் குறித்து தெம்மாங்கு பாடல் கலைஞர் வி சித்ரா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
3: வணக்கங்க மேடம்.
2: மேடம், இப்போ நீங்கள் ஏதோ 2-3 முறை இது வரைக்கும் ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதாவது ஒவ்வொரு முறை நீங்கள் பண்ணும்போதும் அடுத்த வளர்ச்சியை நோக்கி உங்களோட பயணம் போயிட்டுருக்கு. மேடம், உங்களுடைய தெம்மாங்கு பாடல் குழுவை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த இப்படி ஆர்வம் வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: கரெக்டுங்க, அடுத்தடியே நோக்கி பயணிக்கிறது தான் எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தடியே நோக்கி தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். தெம்மாங்கு பாடல் அந்த நிகழ்வுகளை பற்றி நாங்கள் பாடுறது தான் எங்களுடைய வேலையாக இருந்தது. எப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இருக்க சுற்றுப்புறத்திலேயே பெண் கல்வி இல்லாத பிள்ளைங்க இருக்காங்க, பெண் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்லே நாங்கள் இருந்தனால அந்த குழந்தைங்களுக்கு பாடல் வடிவில் கொண்டு போகலாம், நாடக வடிவில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நாடகம் மூலமா நம்ம கொண்டு போகும்போது மக்களுக்கு இன்னும் ஒரு அதிக விழிப்புணர்வை கொடுக்க முடியும். அவங்களுடைய அந்த நடைமுறை காரியத்தை நம்ம மாற்றக்கூடிய காரியத்தில் அவங்கள அப்சர்வேஷன் பண்ணணும். நம்மள ஒரு எப்படி நம்ம அடுத்த சூழ்நிலைக்கு அவங்கள கொண்டு போகலாம், அதுதான் எங்களுடைய தாட்டா இருந்தது. அதனால பாடல் வழிவில் மக்களுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பாடல்லாம் நாங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டோம். நாடக வடிவில் கொடுத்து விழிப்புணர்வை கொடுத்துட்டு வரப்போ நல்லாவே அதற்கு உரிய பயன் கிடைக்குது.
2: அதாவது பாடல்களாகவும் நாடகங்களாகவும் கூட உங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த பாடல்களை எப்படி நீங்களா அதற்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அதை இயக்குறீங்களா, இல்ல யாராவது ஆலோசனை கொடுத்து அந்த மாதிரி பண்றீங்களா மேடம்?
3: இல்ல, நாங்களே தான் எழுதுவோங்க. பாடல் வரிகள் எல்லாம், லிரிக்ஸ், டியூன்ஸ் எல்லாமே நாங்க தான் எழுதுவோம். அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு பாடமா அமைஞ்சிருதுங்க, பாடலா அதை நாங்க கொடுத்துறோம்.
2: அது இயற்கையில நம்ம என்னெல்லாம் நமக்கு அத்தியாவசியமோ இல்ல என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதை அப்படியே கண்காணிச்சுட்டு அதை வந்து நம்ம கலை பயணத்தோட ஒருங்கிணைச்சு அதை பாடல்களாகவோ நாடகங்களாகவோ கொண்டு வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது மேலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி நீங்க பண்ணின கலை பயணத்தில் இதுவரை என்னெல்லாம் நாடகங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் பாடல்கள் பண்ணியிருக்கீங்க?
3: நாங்கள் இங்கே வானொலி மையத்தில் ஒரு 15 வருட காலமாக கொடுத்துட்ருக்கோம் ப்ரோக்ராமை. அதில் எங்களுக்கு முக்கியமாக பெண் கல்வியை பற்றி, பெண் பாதுகாப்பு சுகாதாரம் அப்படின்ற நிறையா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நாட்டு வளம் குறித்து நிறையா நாடக வடிவிலும் கொடுத்துருக்கோம். மற்றபடி தெம்மாங்கு பாடல் வழியாகவும் கொடுத்துருக்கோம் ப்ரோக்ராமை. பிற்பாடு எங்களுக்கு ஊட்டியில் கலெக்டர் சுப்ரியா அவங்க எங்களுக்கு ஒரு விழா நடத்தினாங்க மகளிர் மூலியமாக. அதில் ஒரு பாடல் நாங்கள் கொடுத்தப்போ தெம்மாங்கு பாடலை ரொம்ப அது மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு விழா நடத்தி கொடுத்து எங்களை ஹானர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நகராட்சி, ஊட்டி நகராட்சியில் சுகாதாரத்திற்குரிய காரியத்தை குறித்து சிவனு அப்படின்ற கமிஷனர் மூலியமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுலேயும் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம் பாடல் மூலியமாக. பிற்பாடு நாங்கள் தூர்தர்ஷன் போனாங்க மங்கேர் சோலை மூலியமாக. எங்களுக்கு அதோடைய காரியத்தை நாங்கள் இன்னமும் அடுத்த மாவட்டங்களில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு ஏதுவாக இருந்தது. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா வனத்துறை சார்பாக மர வளர்ப்பு, அந்த மரத்தை குறித்து எப்படி நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அப்படின்னு.
2: இயற்கை அதாவது டீஃபாரஸ்டேஷன், காடுகள் அழிப்பதை தடுப்பது அந்த நோக்கத்தோட.
3: ஆமாம், பொல்யூஷன் எப்படி ஏற்படுது, மரங்கள் மூலியமா எப்படி மக்களுக்கு பயன்படுது, மரம் வெட்டுறாங்க அது ஒரு அதற்குரிய பயன் தெரியாமல் இருக்கு, அதனுடைய மோட்டிவேஷன் குறித்து நாங்கள் பாடல் வழியும் நாடக வடிவிலையும் கொண்டு போனோம். எங்களுக்கு ஒரு 15 பேர் அந்த டீமாக நாங்கள் காரமடை பகுதியில் வனத்துறையில் மூணாரில் செஞ்சு கொடுத்தாங்க.

0: இப்போ குந்தா வழி போகணுங்க. குந்தால இருந்து மஞ்சூர் அந்த வழியா உள்ள கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் தான்.
1: அப்படிங்களா?
0: ஆமா,
1: மூணார் வரைக்கும்
0: போயிருக்கோம். ஆமா ஆமா ஆமா, இந்த ப்ரோக்ராம்காக வேண்டியே நாங்க போயிருந்தோம். கேரளா பார்டர். ஆமா, கேரளா
1: தமிழ்நாடு வனத்துறை.
0: ஆமா ஆமா ஆமா, அவங்க பண்ணிருந்தாங்க. வர்றதுக்கு எங்களுக்கு எப்படியும் விலங்குகள் எல்லாம் தாண்டி வர சிரமம் தான். மிட் நைட் ஆயிரும் எப்படியும்.
1: அதன் மத்தியில பயணம் ஏற்பாடு பண்ணிருந்தாங்களா இல்ல நீங்களே?
0: நாங்க ரிஸ்க் எடுத்து எங்களுடைய பணம் எல்லாம் பண்ணி தான் போனோம். நாங்க எங்களை நல்லா ஹானர் பண்ணி அவார்ட் கொடுத்து மக்களுக்கு. ஆமா ஆமா, அங்க இருக்க எல்லா கிராமங்கள் மக்கள் எல்லாம் ஒரு விழாவா அதை ஏற்படுத்தி எங்களுக்கு கொடுத்து நாடக வடிவில் நாங்க கொண்டு போனோம்.
1: உங்களுக்கு ஊக்கத்தொகை ஏதாவது?
0: ஊக்கத்தொகை ஒன்னும் கொடுக்கலங்க.
1: ஹானர்
0: பண்ணாங்க.
1: நல்லா, ஆனாலும் ஒரு சோசியல் மோட்டிவோட பண்ணிருக்கீங்க.
0: ஆமா ஆமா,
1: அதற்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். எப்பவுமே நம்ம ஒரு பொது நலத்தோட செய்யக்கூடியதுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் உண்டு.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: அதுல என்ன மாதிரியான பாடல்கள் பாடுனீங்க மேடம்?
0: அதில் நாங்கள் போதையை குறித்து நான் பாடினேன். ஏன்னா அங்கே இருக்க எல்லாமே ஆதிவாசி மக்கள் தான். அவங்க மத்தியில் எப்படியாவது இந்த போதையினுடைய கலாச்சாரத்தை நம்ம விழிப்புணர்வாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு வரி இப்போ நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். போதை ஒழிப்பை பற்றிங்க. ஏன் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கோம். பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு, சுகாதாரம், போதை ஒழிப்பு, மரணடுதல், சுற்று பாதுகாப்பு, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ உங்க அந்த போதையினுடைய காரியத்தை குறித்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்ததை குறித்து ஒரு ரெண்டு வரியை உங்களுக்கு பாடி காட்டுறேங்க. தந்தை

0: வீதியில வந்து புட்டான் பயப்புள்ள குடும்பம் தூக்கி எறியும் அவங்க எச்சில் இல்ல. அந்த தலைவர் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம்
1: ஒன்றும் இல்லாம
0: போயிருவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே ஒரே கேள்விக்குறிய ஆயிரும். அப்போ அந்த சூழலை நிகழ்வுகளை நாங்க பாடலாம் அமைச்சு
1: கொடுத்துருக்கீங்க. அப்புறம் மேடம், நீங்க இப்படி வனத்துறையோட சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு பொதுநல நோக்கத்துக்கோட செய்யப்பட்ட இந்த போதை ஒழிப்பு, அதுல அந்த ஆதிவாசி அந்த பழங்குடியினர்கள்லாம் பயன்பெற்றாங்களா?
0: நிறையவே பயன்பெற்றாங்க. அவங்க நாங்க பாடல் முடிச்சு வரப்ப நிறைய பேரு அதுக்குரிய பதில் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்க பாடல் வழியா சொன்னது, முக்கியமா பெண்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வா இருந்தது, அங்க இருந்த வாலிப பிள்ளைகளுக்கு அது ஒரு விழிப்புணர்வா இருந்தது. ஆமா ஆமாங்க.
1: இப்போ வந்து அது மட்டும் இல்லாத மேடம், எனக்கு பெண் கல்வியை பத்தி நீங்க ஏற்கனவே பாடி இருந்திருக்கீங்க ஒரு டைம்.
0: ஆமாங்க.
1: அப்புறம் அது இல்லாம நம்ம சுற்றுப்புற தூய்மை அது பத்தியும் நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். இப்ப எல்லாமே இப்ப இந்த வனம்னு சொல்லும் போது அதுல வந்து சுற்றுப்புற தூய்மையும் வரும், வன உயிர்களோட பாதுகாப்பும் வரும், மக்களோட விழிப்புணர்வோடும் அந்த காடுகளை
0: அழிக்கிறது
1: அந்த நிலை அந்த உருவாகிறதுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வும் வரும். இப்படி எல்லாமே பண்ணிட்டு வரீங்க.

0: அடுத்த கட்ட இலக்கு உங்களோடது என்ன மேடம்?
1: அடுத்த கட்ட இலக்கு பெண் பாதுகாப்பை குறித்து தான் இப்போ நம்ம கொண்டு போனோங்க. இப்போ போன வாரம் கோவிலில் நடந்த அந்த நிகழ்வும் ரொம்ப அதை மனதுக்கு ரொம்ப நெடுவாக இருந்துச்சு. அதை குறித்து தான் இப்போ நம்ம அடுத்த மாவட்டங்களில் கொண்டு போனோம். அதை எப்படி எப்படி பாடல் வடிவாக கொண்டு போகலாமா, இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம அதை பாடல் வடிவாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க.

0: அதற்காக நம்மளுக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா போய் பண்ணி கொடுப்போம்.
1: அதற்கான அப்ரோச்சும் நீங்க பண்ண வேண்டியிருக்கு.
0: ஆமா ஆமா, நிறைய பண்ண வேண்டியிருக்கு.
1: எல்லாம் இதெல்லாம் அவங்க கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு.
0: ஆமா ஆமா,
1: நாங்க இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் வந்து பாடல்கள் வழியா நாங்க பண்ணி கொடுக்கறோம் சொல்லி. ஆமா ஆமா, பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு.
0: வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணி கொடுப்போங்க.
1: இனி திரைப்படங்கள், குறு நாடகங்கள்ல கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
0: ஆமா ஆமாங்க,
1: வாழ்த்துக்கள் மேடம். அந்த
0: நன்றி நன்றி
1: பண்ணுங்க.
0: நன்றி.
1: அப்புறம் மேடம், நீங்க வந்து பொதுவாகவே இன்னைக்கு இருக்க கலைஞர்களுக்கு அந்த கலைத்துறை வந்து ஒரு பக்கம் வளர்ந்து வர மாதிரி இருந்தாலும், மெயினான உண்மையாலுமான நம்ம பண்டைய பழமையான கலைகள் எல்லாம் இன்னைக்கு மறைஞ்சிட்டு வருது.
0: ஆமா ஆமா,
1: அட்வான்ஸ் ட்ரெண்டுங்கிற ஒரு இது மாறி எல்லா இசைக்கருவிகள் வடிவத்திலயும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே மாறி வருது.
0: ஆமா ஆமா,
1: இந்த தாளம் தப்பட்டை அதெல்லாமே கூட இப்ப பெரிய அளவுல வேற மாதிரி மாறி வருது. இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்க மேடம்.
0: அந்த காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கூத்துடைய காரியம்தான் மக்களை ஒரு அப்சர்வேஷனுக்குள்ள கொண்டு போச்சு. இன்றைக்கு அது சுத்தமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனா இதை நம்ம துரிதமா கொண்டு போகணுங்க மக்களுக்கு. அது உயிரோட்டமுள்ள காரியங்கள்ல வந்து அது பாடல் வடிவிலும் நாடக வடிவிலும் கொடுக்கும் போது அவங்களுக்குள்ளேயே அது ஒரு ஒன்றிணைந்து அவங்கள உருவாக்குது. ஏன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் அவங்க கொடுக்கறாங்க, 1/2 மணி நேரம் அவங்க கொடுக்கறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய எல்லா காரியங்களும் அதை குறி அப்படியே உள்வாங்கிக்குவாங்க. பிற்பாடு அவங்களுடைய காலகட்டத்துக்கு அது எதுவா கூட இருக்கும்.

0: சூழலுக்கும் ஏதுவானதாக.
1: ஆமா,
0: அதாவது மேடம், இப்போ இந்த மேடை நாடகங்கள், தெருக்கூத்து அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு லிசன் பண்றதுக்கு மக்கு இல்லாம போயிடுச்சு. அது ஒண்ணு. அந்த காலத்துல பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்ல, டிவி இதெல்லாம் ரொம்ப குறைவு. அப்புறம் ஒரு கட்டத்துல டிவி வந்தாலுமே அது பெரிய அளவுல யாரும் இன்வால்வ் ஆகல. இப்போ மொபைல் போன் வந்துருச்சு, மொபைல் போன் இல்லாம சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு. இப்ப அதெல்லாம் தான் மக்கள் ரொம்ப ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தெருக்கூத்து போன்ற இந்த விஷயங்கள் இனிமேலும் மக்களுக்கு பயன்படும் நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா பயன்படுங்க. அதுதான் நான் இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், காரமடையில நாங்க பண்ணி கொடுத்தோம் இப்ப முன்னர்ல. அங்க இப்ப நாடக வடிவுல தான் நாங்க கடை குழுவா போய் பண்ணி கொடுத்தோம். எப்படின்னா மரத்தை வெட்டி அவங்க சாய்க்கிற மாதிரியும், அதுல இருந்து மக்கள் தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பொல்யூஷன்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விலங்குகள் எவ்வளவு அவதிப்படுது, அந்த இயற்கையினுடைய காரியங்கள் எப்படி அழிக்கப்படுது, அதனுடைய பிற்பாடு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான மாற்றங்கள் என்ன, அதனுடைய வாழ்வாதாரத்துல தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாயம் பண்ண முடியறதில்ல, அப்புறம் உணவுக்கு நம்ம பற்றாக்குறையாகும். இதெல்லாம் நாங்க ஒரே ஒரே மியூசிக்ல மட்டும் பண்ணி அவங்கள அந்த நாடக பாருங்க மலை சீற்றத்தினுடைய காரியம், மரம் எப்படி வெட்டப்படுதுன்னு மியூசிக்கோடைய எஃபெக்ட் போட்டு, பறவைகள் எப்படி அழிக்கப்படுது, அது எல்லாமே நாங்க மியூசிக் வடிவில் கொண்டு வந்தோம். ட்ரெண்டுக்கு மாதிரி நாங்க அதை பேலன்ஸ் பண்ணி அப்படியே
0: டிஜிட்டலைஸ்டு உலகம்.
1: ஆமா, அதை பேலன்ஸ் பண்ணி அப்படியே போறோம். நாங்க ஸ்டேஜ்ல கொண்டு வரோம்.
0: கட்டத்துல பின்னால இசை கருவிகள் அடிப்பாங்க, ட்ரம்கள் அடிப்பாங்க, திரைகளை விளக்குவாங்க, அந்த மாதிரியான காலகட்டம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3D.
1: ஆமா ஆமா, 3D ல வடிவை கொண்டு போனோம். ஆமா,
0: அப்ப கொண்டு போயிருக்கோம்,
1: அப்படியே கொண்டு போயிருக்கோம்.
0: இல்ல இருக்க மாதிரி மேடை நாடகம் மாதிரி இப்ப அத ட்ரெண்ட் மாத்திட்டு. ஆமா ஆமா,
1: அதே எல்லாமே சார்ட் வர்க் பண்ணி எல்லாமே கோடாரி அந்த மாதிரி காரியங்கள் எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாவே அந்த எஃபெக்ட் போட்டு நாங்க பண்ணிட்டோம். மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம், அது அவங்களுக்கு நல்லா பிரயோஜனமா இருந்தது. ஆமா ஆமா ஆமாங்க.
2: Just listen.

0: அதுல பார்த்துட்டு உங்களுக்கு வேற பொதுமக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான வரவேற்பு இருந்தது?
1: பொதுமக்கள் இன்னொரு டைம் நீங்க எப்போ வருவீங்கன்னு தான் கேக்குறாங்க. எங்களுக்கு எப்போ வந்து நீங்க இன்னொரு டைம் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மக்கள். அப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அரசாங்கம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் நம்ம அவங்களுடைய அனுமதி இல்லாம நம்ம போக முடியாது. அப்போ அவங்க அரசாங்க கண்டிப்பா எங்களுக்கு அனுமதி கொடுத்தா கண்டிப்பா அந்த வாய்ப்பை நாங்க பிரயோஜனப்படுத்திக்குவோம். ஆமா ஆமா,
0: வாழ்த்துக்கள் மேடம். இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல சிக்கலான பல விஷயங்களில் கூட மக்களுக்கு எளிதில், அதாவது ஒரு அரசாங்கமோ ஒரு ஒரு ஆணையோ சொல்ல முடியாத விஷயத்த
1: கண்டிப்பா
0: ஒரு கலைஞரா போய் சொல்லும் பொழுது அதை மக்கள் அங்கீகரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருது.
1: கண்டிப்பா
0: அந்த அவங்களுடைய நிலையிலேயே இருந்து நம்ம அதை வெளிப்படுத்தும் போது அதை அவங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதுதான் ட்ரெண்டு. ரொம்ப நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. இப்போ அடுத்தது மேடம், இப்ப வேற என்ன விதமான பண்பாட்டு கலாச்சார விஷயங்களுக்கு உங்களோட கலை பயணத்தை தொடரலான் இருக்கீங்க?
1: வேற விவசாயத்தை பத்தி நாங்க கொண்டு போலான் இருக்கேங்க. விவசாயம் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்மளுக்கு. ஒரு அன்றாட ஒரு
0: நம்ம எல்லாருமே சாப்பிடறதுக்கு விவசாயம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
1: ஆமா, அதனுடைய அருமை, அந்த பயிரினுடைய அருமையும் அதை அழகக்கூடிய தன்மையும் பற்றி நம்ம கொண்டு போகணும் மக்களுக்கு. முன்னாடியதாக சொன்ன மாதிரி பெண் பாதுகாப்பு, அதுதான் இப்போ நான் எழுதிட்டு இருக்கோங்க. பாடல் வடிவில் கொண்டு போகணும், நாடக வடிவில் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் இன்னும் மக்களுக்கு அந்த வரக்கூடிய நாட்கள்ல எந்த ட்ரெண்டுக்குரிய காரியங்கள் எப்படியோ போதையில மக்கள் இருக்காங்க. வாலிப பிள்ளைங்க
0: பத்தி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சிறிய குடும்பம், அதாவது குடும்ப கட்டுப்பாடு, இதெல்லாம் வலியுறுத்தி இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க மக்கள். இப்போ நமக்கு தேவைப்படுது, நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, இயற்கை, இந்த விவசாயத்தை நம்ம பேணி காப்பாத்தணும், நீர் வளத்தை பாதுகாத்துக்கணும். இனி நீர் வளம் சுருங்கும்னு சொல்றாங்க. பூமியோட தட்பவெப்ப நிலைகள் மாறும் போது மழை பெய்யும் அந்த அளவுக்கு. இப்பவே நம்ம பாக்கோம் நிறைய அந்த பெஞ்ச மழைக்கு அந்த வெப்பம் அதையெல்லாம் சுருக்கிருது. மழை பெஞ்ச அளவுக்கு அந்த வெயில் நமக்கு அதை இழுத்துருது. அதனால தண்ணீருடைய, பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் அளவும் கூட நமக்கு மாறும் அப்படி இருக்கும்போது இயற்கைய பாதுகாக்க.
1: ஆமா, அது மழைநீர் சேகரிப்பு குறிச்சும் பாடலாம். இல்ல, வேஸ்ட் பண்ண கூடாது, மழைநீர் வேஸ்ட் பண்ண கூடாது. ஆமா ஆமா, தண்ணி இப்போ எப்படி வேஸ்ட் பண்றதும் குறிச்சும் இப்ப நாங்க போன வாரங்கள்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். அதை எப்படி வைக்கல் கழுவுறாங்க, மாடுகளை கழுவுறாங்க,
0: தண்ணி
1: அது பண்ண போட்டிருந்தாங்க. நாடக வடிவில் தான் கொண்டு போனோம் நாங்க.
0: நாடக
1: அங்க மேட்டுப்பாளையங்க,
0: மேட்டுப்பாளையம்.
1: ஆமா, நாடக வடிவில் கொண்டு போனாங்க.
0: எப்படி, அது அரசாங்க விஷயமாகவா இல்ல தனியார்?
1: தனியா உரிய காரியம் தாங்க, அது தனியார் துறைக்கு. அந்த இடத்துல நம்ம கொண்டு போனப்போ தண்ணியினுடைய அந்த பயன்பாடை குறிச்சு நாங்க நாடக வடிவில் கொண்டு போனாங்க. விலங்குகள் கழுவுறாங்க வண்டி, அப்புறம் தண்ணி அங்க உள்ள உட்காந்து குளிக்கிறாங்க போர் பைப்ல. அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. கிணற்றடி நீர் எல்லாம் வீண் பண்ணக்கூடாது, மழை நீர் வீண் பண்ணக்கூடாது அப்படின்றத நாடக வடிவில் கொண்டு போனாங்க. அதை நம்ம மக்கள் நல்லா அப்சர்வேஷன் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணாங்க.
0: சரி மேடம், இப்ப நம்ம நீங்க வந்து நல்லா அழகா பாடுறீங்க.
1: ஆமாங்க,
0: இது குரலுக்கு ஏதாவது முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டா இல்ல இதுக்கு எப்படி உங்களுக்கு இந்த தெம்மாங்கு பாடல்கள்? அது
1: தெம்மாங்கு எனக்கு சிறு வயதுல இருந்தே பாடக்கூடிய சினிமா பாடல்கள் எல்லாம் பாடி பள்ளிகள்லாம் அந்த இடத்துல வீடு பக்கங்கள்ல அப்படியே இருந்து பாடியிருக்கோம். குறைஞ்சபட்சம் நீங்க 30 வருஷங்களுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ நம்மளுக்கு தூர்தர்ஷனம் மாத்திரம் தான் பாத்துட்டு இருந்த காலங்கள். அது நம்மளுக்கு தொலைக்காட்சியோ பின்ன ரேடியோ மட்டும் பாட்டு கேட்போம். அந்த மாதிரி இந்த செல்போன் எல்லாம் வராத சூழ்நிலை தானேங்க. அப்போ அந்த சமயத்துல எல்லாரும் ஒரு 10-20 பேர் கூடி அந்த இடத்துல ஒரு பாடலா கொண்டு வந்தது தான் சினிமா பாடலா வந்தது. இதையே மக்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு பாடலா கொண்டு போக கூடாது அப்படின்ற நம்ம திறமைகளை இன்னும் வலுப்படுத்தி கொண்டு வளர்த்திட்டு நானே பாட்டு எழுதி அதுக்கு லிரிக்ஸ் பண்ணி டியூன் பண்ணி நம்ம பாடல் வடிவமா கொண்டு போனதாங்க. கேள்வி ஞானம் தான் இது. ஆமா ஆமா, சங்கீதம் ஒண்ணும் முறைப்படி கத்துக்கல.
0: முறைப்படி கத்துக்கல அப்படின்னாலுமே அந்த பாடக்கூடிய அந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடுறது ஏற்ற இறக்கங்களும்.
1: ஆமா ஆமா,
0: கடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட உங்களுடைய நாடகம், அந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்.
1: ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. அது கேட்கும் போதே அழக வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க.
0: அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல கலைஞருக்குரிய அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லும் போது சினிமா வெளியரங்கமா அந்த பட ஷூட்டிங்ல மேக்கப் போட்டு அது அது இல்லாம குரல்லையே உங்களுடைய அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறது
1: அது ரொம்ப
0: இப்பவுமே தொலைக்காட்சி சினிமாக்களை விட நம்மளுடைய வானொலி நாடகம் சிறப்பு வாய்ந்தது.
1: ஆமா, அதை சொல்லிருந்தாங்க மக்கள் கேட்டுட்டு.
0: குரலோடைய அந்த தாக்கம் ரொம்ப பதிவா இருந்தது.
1: அதுல நீங்க பாத்திருந்தீங்கன்னா அது உயிரோட்டமான காரியம். சில கடைசி சமயத்துல அந்த உடல் உறுப்புகளை குறிச்சு நாங்க நாடக வடிவுல வானொலிக்கு கொடுத்திருந்தோம். நீங்க பாத்திருந்தீங்கன்னா உண்மையிலுமே அது ஒரு மேசில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். அது உடல் உறுப்பு தானத்தை பத்தி

0: நம்ம சொல்லியிருந்தாங்க.
1: உங்களுக்கு சந்தர்ப்பம் கிட்டினால் அடுத்தது இந்த காடுகள் பாதுகாப்பு, வன பாதுகாப்பு குறித்து கூட
0: கண்டிப்பா
1: பாதுகாக்கிறது மாதிரி ஒரு நாடகத்தை நீங்க
0: கண்டிப்பா பண்ணிடலாங்க.

சரிங்க மேடம். இப்ப பொதுவா பெண் கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீட்டை விட்டு போய் சாதிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதுல வந்து நீங்க எப்படி

0: நானும் வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, சக மனுஷ போலதான், நானும் பெண்களை போலதான். எனக்கு எப்படி நிகழ்வுகள் பாடலாம் அமைஞ்சதுன்னு சொன்னாக்க, இப்போ வீட்டில் அமைஞ்சிட்டேன், வீட்டில் நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு சமைச்சிட்டேன், பாத்திரம் துளைக்கிட்டேன், துணி துவைச்சிட்டேன்,
1: அப்படி ஆமா ஆமா
0: எல்லாம் செய்யும் போதே நான் அதை மைண்டுக்கு கொண்டு வந்துடுவேன். பிள்ளைங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அது அப்போ நம்ம பாடலை எழுதிருவேன். இரவு வேளையில எனக்கு கிடைக்கிற நேரங்கள்ல எழுதிருவேன், எழுதி பாடல அமைச்சு அது ஒரு நாள் எனக்காக டைம் எடுத்து அதற்கு பணமும் பொருளோ எதுவும் தேவையில்லைங்க. நம்மளுடைய உழைப்பு தான் ரொம்ப முக்கியம்.
1: பொதுவாக எல்லா கலைஞர்களுக்கும் அந்த கலை பயணம் அப்படிங்கறது எப்படி இருந்தா அடுத்த தலைமுறைக்கு இந்த கலையை விட்டுட்டு போகலாம், அதை பத்தி நான் உங்களோட ஆலோசனை சொல்லுங்க.
0: கலைஞர்கள்னாலே அது இன்னும் மக்களுக்கு ஏதாவது திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் தான் வரணுங்க. அது மக்களை நம்ம வீட்டை விட மக்களை சமுதாயத்தை நேசிக்கிறவங்களா இருக்கணும். வீட்டை விட, பிள்ளைங்களை விட, கணவனை விட,
1: மனைவியோட
0: பற்று இருக்கணும், பக்தி இருக்கணும், பற்று இருக்கணும். அப்போதான் நம்ம இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியுங்க.
1: பாடல்கள்ல கூட
0: ஆமா
1: நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை
0: சொல்லிருக்கேன், சொல்லிருக்கேன், நிறைய சொல்லிருக்கேங்க.
1: சரி, வேற ஏதாவது பாடல் வச்சிருக்கீங்களா கைவசமா?
0: வேற பாடல் கல்வியை பற்றி பாடியிருக்கோம், அப்புறம் நம்ம சுகாதாரத்தை பற்றி பாடியிருக்கோம்.
1: கல்வி சரி, இப்போ உங்களுடைய ரெகக்னைசேஷன் விருதுகள் அப்படின்னு ஏற்கனவே சொன்னீங்க, இங்க எங்கெல்லாம் போய் பண்ணியிருக்கோன்னு. உங்களால மறக்க முடியாத அனுபவம் இந்த தெமாங்க பாடல்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல, அதை பத்தி சொல்லுங்க.
0: மறக்க முடியாத அனுபவம் என்னன்னாக்கங்க, மூணார்ல நாங்க பண்ணினதுதான். அந்த அன்னைக்கு எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாருமே வாமிட் பண்ணிட்டு தான் போகணும். ஃபுல்லா அந்த ஸ்டேஜுக்கு மிட் நைட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. போனா வண்டி பாதியில ஸ்டக் ஆகி நின்றுச்சு, பிரேக் டவுன் ஆன மாதிரி ஆயிடுச்சு, மூவ் ஆகல, ஹெட்லைட்டும் இல்லை, பயங்கரமான காடு ஃபாரஸ்ட். அங்க மிட் நைட் ஆனனால எங்க போறதுன்னு தெரியல.
1: மிட் நைட்
0: வந்துட்டு இருக்கோம், மேல ஊட்டி வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ஸ்டேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பக்கத்துல ஒரு வண்டி கிடைச்சது, அதனுடைய அந்த லைட்டு இதுலயே வந்துட்டோம். ஆமா, யாரும் இல்ல. ஆமா ஆமா, எங்களுடைய வாகனம் அதுல ஒரு 15 பேர் போயிருந்தோம் காட்டுக்குள்ள. அந்த மிட் நைட் வேற 2 மணி போல ஆயிருச்சு. அந்த
1: சூழ்நிலை
0: அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுங்க, நாங்க அங்க ஸ்டே பண்ண முடியல, வரக்கூடிய கட்டாயம் இருந்ததுனால.
1: இல்ல ஃபாரஸ்ட்ல எப்படி அலோவ் பண்ணாங்க இந்த நேரம்?
0: நாங்க அவங்களும் அலோவ் பண்ணல. நாங்க அடுத்த நாள் ப்ரோக்ராம் இருந்தது எங்களுக்கு, சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம். எங்களுடைய விருப்பப்படி தான் வந்தோம். ஆமா, ரிஸ்க்ல வந்தோம், இடையில மாட்டிட்டோம். வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனா வரல. ஆமா ஆமா, காட்ஸ் கிரேஸ் ஆயிடுச்சுங்க, வரல.
1: உங்களுக்கு பிடித்தமான, நம்ம எவ்வளவுதான் கலையில இருந்தாலும் குடும்பத்துல இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: உங்களுக்கு அப்படி ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களுக்கு நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதை பத்தி சொல்லுங்க.
0: நான் பாடல் தான் பாடிட்டு இருப்பேங்க.
1: பாட்டு
0: தான். ஆமா ஆமா, எனக்கு பாடல் தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா இருக்கும் போதே நான் பாட்டு தான் பாடிட்டு இருப்பேன். ஆமா.
1: உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா மேடம், இவங்கள மாதிரி பாடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு குறிக்கோள் லட்சியம் ஏதாவது இருக்கா?
0: அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சினிமா ஃபீல்டுலையும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு குறிப்பாக என்னுடைய அப்பா தான், அவங்க மேடை பாடகர் தான். இப்போ இல்லை, நானும் பார்த்ததில்லை அப்பாவை. அவங்களுடைய அந்த ஜீன் ஒரு வேளை இருந்தனால எனக்கு சின்னதுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துனால அவர் அப்பா முகம் பார்த்ததில்லை. அப்பா நல்லா பாடகர், உங்கள் மாதிரி நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல்லெல்லாம் பாடியிருக்கேன். அப்போ உங்கள் மாதிரி தான் அப்பாவும் நல்லா அப்பாவுக்கு கொடுத்து பாடினதுக்காக எனக்கு ஒரு 8th வகுப்பு நான் படிக்கும்போது எனக்கு அவருடைய சார்பாக அவார்டு கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நான் வாங்கினேன். அப்போ அவரை போல நான் பாடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு எனக்கு.

0: அப்பாதான் எனக்கு குரு மோட்டிவேஷன். ஆளினால்
1: ஆனா அவருக்கு உலகம் வெளியில அவ்வளவா பிரபலம் ஆகல.
0: ஆமா ஆமா ஆமா. என்னோட ஹஸ்பண்ட் கூட நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பிளே பண்ணுவாங்க. என்ன சும்மானாவது ஏதோ ஒண்ணு பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, மெட்டு போடுவாங்க. அவங்க தபலிஸ்ட் தான். அவருடைய எனக்கு ட்ரெயின் அப் கூட எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு.
1: என்ன சொல்றது, ஒரு பேர் கிடைச்சது.
0: ஆமா ஆமா கண்டிப்பா.
1: ஆமா, இன்னும் கொஞ்சம் ஊக்கம்.
0: ஆமாங்க,
1: ஏன்னா பாடல் பத்தின இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களா இருந்தா.
0: ஆமா,
1: நம்மளோட கலைத்திறன் வெளியாது.
0: ஆமா, இப்ப நீலமலை
1: அந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால.
0: ஆமா,
1: உங்களோட பாடல் ஆர்வமும் ஈஸியா வெளியே அப்ரோச்
0: அப்ரோச் ஆயிடுச்சுங்க. அது மூலமா தான் இப்ப நீலமலை கலை குழுன்னு சொல்லிட்டு அவங்க மணிமுரளி சார்பா இப்போ நாங்க அந்த குழுவை நடத்திட்டு இருக்கோம்.
1: குழுவை நடத்திட்டு இருக்கோம். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைக்குழு.
0: கலைக்குழுவான். ஆமா இருக்கு. ஆமா,
2: நேயர்கள், இதுவரை இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் தெம்மாங்கு பாடல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வி சித்ரா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி தொகுப்பு டபிள்யூ பிரேமலதா.
3: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
4: புதிரான கேள்விகள்,
3: எதிரான கருத்துக்கள்,
4: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
3: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
4: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
3: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
3: புதிரும்
4: கேட்க தவறாதீர்கள்.

0: ஓகே, 4 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாடுதா விளையாட போறோம். நம்ம கூட ஷர்மிலா அவங்க இணைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கீங்க
1: சதீஷ்? நான் நல்லா இருக்கேன். இந்த விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னு ஒன்னு இருக்கிற கொஞ்சம் டல்லு கூட அப்படியே சரியாயி ரொம்ப சுறுசுறுப்பா உட்கார்ந்துருக்கேன்.
0: அப்படியா? உங்களை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாயிருச்சு.
1: ஆமா, என்ன டைட்டில் தர போறோம், என்ன விளையாட போறோம் அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம்னா உடனே நேர்கள் வந்துருவாங்க. என்ன செய்யலாம்?
0: ஓகே, போன் நம்பர் சொல்லிடலாமா முதல்ல?
1: நிச்சயம்.
0: ஓகே, நிகழ்ச்சியினையே நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 9344901018, 9342901018, 8300019018, 04234 என்ற இணைப்பு எண்ணோடு 2969678.

0: நம்பர் எல்லாமே கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும் இருக்கும். நேயர்கள் வரதுக்கு சீக்கிரமா வந்து ரெடியாங்க. இன்னைக்கு நம்ம சொல்ற போற தலைப்பு, அதாவது கொடுக்க போற அந்த விளையாட்டுக்கான தலைப்பு கூட ரொம்ப ஒரு ஈஸியான தலைப்பு தான் தரப்போறோம் சதீஷ்.
1: ஓகே, என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க.
0: அதாவது நம்ம வந்து ஒரு இடத்த சொல்லுவோம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல என்னென்ன திங்ஸ் இருக்குமோ, என்ன பொருள் இருக்குமோ, அதை பத்தி நம்ம நேயர்கள் ஒரு நிமிஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு பத்துக்கு மேல.
1: பத்துக்கு மேலயா?
0: ஆமா, பத்துக்கு மேல சொன்னாங்கன்னா அவங்க சூப்பர்னு அர்த்தம். பத்து
1: சொன்னாங்கன்னா
0: சூப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம்.
1: முதல் கலர் ரெடியா இருக்காரு, பேசிடுமா?
0: ஓ சூப்பர், இப்ப ரெடியா இருக்காங்களா?
1: வணக்கம். ஓகே, பேர் சொல்லுங்க.
0: என்னென்ன பொருள் இருக்கு? நினைக்கிறேன் அடிக்கடி நம்ம போற இடம் தான் கடவுளை தேடி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், கோயில். அந்த கோயில்ல என்னென்ன பொருள் இருக்கும் சீக்கிரம் சொல்லுங்க.
2: தேங்காய், கற்பூரம், ஊதுபத்தி, பூவு, குங்குமம், சிவப்பு, விபூதி, இதெல்லாம் இருக்குங்க.
0: அப்புறம்
2: கோயில்ல மணி இருக்கு.
0: ரொம்ப சூப்பரா எவ்வளவு சொல்லிட்டீங்க பாருங்க. இன்னும் கூட என்னென்னமோ இருக்கு சொல்லுங்களேன், ட்ரை பண்ணுங்க.
2: சுண்டல், அபிஷேகம், இதெல்லாம் இருக்குங்க.
0: கடவுள் இருக்கார் இல்லையா?
1: உங்களுக்கு தமிழ் நிறைய வார்த்தைகள் இப்ப இங்கிலீஷ் தான் பயன்படுத்துறோம் இல்லையா, பொருட்கள் எல்லாமே. சில ஃபேன்ன்றதுல தமிழ் இதே தெரியுது இல்ல. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், அது கரெக்டான தமிழ் அர்த்தத்தை நீங்க சொல்லணும், தமிழ் பெயரை. ஓகேவா? ஓகே, இப்ப ரொம்ப வெயில் இல்லையா, பிளைன்ஸ்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எல்லார் வீட்லயும் என்ன இருக்கும் இந்த வெயில சமாளிக்க?
2: உடை இருக்கும்.
1: வீட்டுக்குள்ள
2: காற்றாடி,
1: அப்புறம்
0: ஒரு அளவுக்கு வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
1: என்ன இருக்கும்?
2: குளிர்பானம்.
1: அது ஃப்ரிட்ஜ். ஓகே,
0: ரூம் ஃபுல்லும் பரவி இருக்கும், நம்ம ஜாலியா உட்காந்துக்கலாம்.
2: அதாவது தமிழ்ல சொல்லணும்,
1: இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, தமிழ்ல அப்புறம் பாத்துக்கலாம். குளுகுளு குட்டும்
2: கருவி.
0: இந்த பூசி பூசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னமோ இருக்கு, பூசி பூசின்னு பூனையை கூப்பிடுறது, அதே மாதிரி இதை கூட நம்ம வந்து அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல சொல்லுவோம். சொல்லுங்க.
1: குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ், இது ஏசின்னு சொல்லுவாங்கல்ல, ஏர் கண்டிஷனர். ஓகே, அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வரும்?
2: ஏர் கண்டிஷனர்.
0: பாட்டு பேராச்சே.
1: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: ஓகே, இளையராஜாவுடைய சில துள்ளலான ஒரு பாடல் கேட்டோம். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுருக்கோம். எப்படிங்க ஷர்மிளா, ஃபர்ஸ்ட் நேயர் சூப்பரா விளையாண்டு போயிட்டாரு இல்லையா?
1: ஆமா, அதே மாதிரி செகண்ட் நேரம் கூட வந்து சலிச்சவங்க இல்ல, அவங்க கூட நல்லா சூப்பரா விளையாடுவாங்க. ஒரு எதிர்பார்ப்போட அவங்களுக்கு
0: ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, எப்படி ஜெயிக்கிறாங்களான்னு பாத்திரலாம். வணக்கம்
2: சார். வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: இருவருக்குமே வணக்கம். சத்யநாராயண, கோயம்புத்தூர்ல.
1: அப்பா, இருவரினுடைய வணக்கம் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது நாங்க உங்ககிட்ட வந்து அதே மாதிரி ஒரு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு டக்கு டக்கு நீங்க சொல்ல போறீங்க. ஆமா, முதல்ல கோயில் சொல்லிட்டோம். இப்ப வந்து நீங்களே அந்த இடத்த கூட கண்டுபிடிக்கலாம். அதாவது இருவர் இணைவது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. என்னது?
2: திருமணம்.
1: அந்த திருமண மண்டபம் இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா, அந்த திருமண மண்டபத்துல என்னென்ன இருக்கும்னு சொல்லுங்க.
2: பரிமாறுதல், புரோகிதர், அங்கெல்லாம் மின் விசிறி, மற்றும் இது ஒளிபெருக்கி.
1: ரெண்டு வருஷம் ஒளிபெருக்கி.

0: ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா?
1: அதனால ஒரு டைம் ஒலிபெருக்கி திருப்பி ஒலிபெருக்கின்னு இருக்காரு.
0: ஓகே,
1: முன்னாடியே சொல்லிட்டீங்களே, கவனமும் வைக்கணும்.
2: நாற்காலிகள், வரவேற்பு அறை,
1: ரைட்,
2: மணமகள் அறை, மணமகன அறை.
0: முடியும் பதில் வருமா தெரியலையே.
1: இல்ல இல்ல, கட்டாயமா வரும்.
0: ஓகே, அடுத்த நேயர் கூட பேசிடலாமா?
1: ஹலோ,
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம்மா,
1: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: பாலன், திருப்பூர்ல இருந்து.
1: அப்பா சூப்பர், வந்து நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கோம், நீங்களும் அது கேட்டுட்டு இருக்கீங்க, பதிலும் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே?
3: ஆமாங்க.
1: இப்போ வந்து நம்ம அடுத்த இடத்தை பத்தி உங்களுக்கு சொல்றோம்.
3: சொல்லுங்க.
1: மாணவர்கள் கூடி இருக்கிற இடம்.
3: பள்ளி,
1: பள்ளிக்கூடம்.
0: வெரி குட். சூப்பர்.
3: பள்ளிக்கூடம்,
1: பள்ளிக்கூடம்,
3: பள்ளிக்கூடம், விளையாட்டு.
1: பள்ளிக்கூடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்ல போறீங்க?
3: பள்ளிக்கூடம், விளையாட்டு மைதானம், சோதனை சாலை,
1: ஆய்வுக்கூடம்,
3: வகுப்பறை,
1: வகுப்பறை,
3: கரும்பலகை, ஆசிரியர் அமரும் மேஜை,
1: பாருங்க,
3: மாணவர்கள் அமரும் நாற்காலி, எழுதுவதற்கு ஏற்படும் மேஜை,
1: மேஜை, மேஜை சொல்லிட்டீங்க,
3: மின்விளக்கு, மின் விசிறி,
1: மின் விளக்கு, மின் விசிறி எங்க இடத்துல இல்ல, அவங்க இடத்துல இருக்கு. அப்புறம்
3: கலந்து உரையாடலுக்கு பயன்படும் ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி.
1: ஆனா நீங்க படிக்கும் போது அது இருந்திருக்காது.
3: ஆமா, நாங்க படிக்கும் போது இல்ல, ஆனா
1: இப்ப இருக்கு, இருக்கு.
3: ஆமா.
1: அப்புறம்
0: இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிருங்க.
3: அப்புறம் ஜன்னல், கதவு,
0: தாப்பாள்,
1: அதெல்லாம் நீங்க வகுப்பறையிட்டீங்க, வகுப்பறையில அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. இன்னும் முக்கியமானது இருக்கு.
3: ஆசிரியர் மாணவர்,
1: ஆசிரியர் மாணவர், அந்த ஒரு இன்னும் இந்த புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இருக்குமே,
3: அலமாரி.
0: அலமாரியா? ஓகே.
3: குளிர்சாதன
0: அறையா?
1: ரூம்
0: கட்டியல இருக்குமே, அதுதான் அறை இல்ல?
1: ஆமா, ஒரு பார்ட்.
3: நம்ம ஏசி ரூம் சொல்றது கூட குளிர்பாதன அறைன்னு சொல்லலாம். சமசீதோஷ்ண நிலையுள்ள அறை.
0: ஓகே, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, யார் சரியா சொல்றாங்கன்னு
1: பாத்துடலாம். சுத்தி வளைச்சு எதோ ஒண்ணு
0: கேட்டே இருங்க, சரியான பதில் கூடிய சீக்கிரம் வரும். அடுத்ததுக்கு நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டாரே அவரு, இல்லையா?
1: ஆமா ஆமா, டக் டக் டக்னு வந்துருச்சு ஆன்சர். ஆனா இந்த ஏசிக்கு தான் கண்டுபிடிக்கல. அடுத்து நெக்ஸ்ட் வரவங்க கட்டாயம் அந்த ஏசியை பத்தி சொல்லுங்க.
0: ஓகே, அடுத்த காலர் வந்துட்டாங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஓகே, பேசுங்க.
4: திண்டுக்கல் மாவட்டம் பழையவட்டம் நடக்கப்பட்டில இருந்து அருண் பேசுறேன்.
0: ஓகே, ப்ரோக்ராம் கேட்டிருக்கீங்களா?
4: கேட்டிருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்காக ஒரு சூப்பரான க்வெஸ்சனோட மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷர்மிளா, கேட்டலாம்.
1: கேட்டலாமாப்பா?
4: கேளுங்க.
1: ஓகே, அதாவது நீங்க என்னென்ன இருக்கு சொல்லுங்க. பத்து பொருள் கடகடான் மடமடான்னு சொல்லுங்க. ப்ரொஜெக்டர்,
4: ஸ்கிரீன்,
1: ஸ்கிரீன், சீக்கிரம் சீக்கிரம்,
4: சேர்,
1: பாப்கார்ன், பாப்கார்ன் கொண்டு வந்தா,
4: ஐஸ்கிரீம்.
0: ஓகே, டக்கு டக்குன்னு.
1: அப்படி
4: 3D கிளாஸஸ்.
0: ஓ, 3D மூவி. ஓகே ஓகே.
4: ஏசி.
0: ஆ,
1: ஏசி. அப்புறம் இன்னும் ஒரு நாலு
4: டிக்கெட்.
1: சூப்பர், எல்லாத்தையும் உள்ள உட்கார முடியாது.
4: லைட்,
0: ஓகே.
4: ஃபேன்,
1: ஓகே. உங்க ஊர்ல ஃபேன் இருக்கு, எங்க ஊர்ல இல்ல.
0: லாஸ்ட் ஒன்னு.
1: இன்னும் ஒண்ணு, இன்னும் ஒண்ணு. அப்படியே படம் பிடிக்கிறதெல்லாம் என்னமோ இருக்குமே.
4: ஸ்பீக்கர்.
0: சூப்பர்
5: சூப்பர் அப்பா.
1: அப்பா ஆனாலும் கூட வந்து அந்த படத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே கிடைச்சிருச்சு. அந்த ஐஸ்கிரீம், அப்புறமா வந்து ஜூஸ்,
0: பாப்கார்ன்,
1: பாப்கார்ன், இது எல்லாமே வந்து சினிமாலேயே தராங்களா தியேட்டரில்?
0: மேடம் இன்டர்வெல நம்ம வெளியே வந்து சாப்பிடுவோம்ல.
1: அதுவே அது கூட சேர்த்துப்பீங்களோ?
0: ஆமாம், படத்துக்கு போனால் இதெல்லாம் தான் நம்மளுக்கு பசங்க ஞாபகம் வரும். என்ன சாப்பிட்லாமே?
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹலோ,
0: ஓகே. அவர் கைத்தட்டல் முடிஞ்சோனே அவர் கிளம்பிட்டாருன்னு
1: நினைக்கிறேன். ஏன்னா ஏசிக்கு பதில் சொல்லணும்ல, இங்கே கேட்டு.
0: ஐயோ, அஞ்சு மணி ஆகவும் இன்னும் ஆகாது போலயே. பதில்,
1: ஏசிக்கு பதிலே இல்லை, அதனால எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க.
0: ஓகே
1: ஓகே, அடுத்த கலர் வரட்டும்.
0: ஓகே, கலர் வரதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
1: நிச்சயமா ஒரு பாட்டை கேட்க போறோம், என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டு தான் விளையாட்டு இருக்கோம். சொல்லுங்க ஷர்மிளா, எப்படி போயிட்டு இருக்கு கேம் எல்லாம்?
1: அப்படின்னா அனாவசியமா வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்னு கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்காங்க, ரொம்ப சூப்பரா விளையாண்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேட்க போற க்வெஸ்சனுக்கு கூட, அதாவது அதுக்கு பதில் சொல்றது கூட ஆள் ரெடியா இருக்காங்க.
0: அப்படியா? அதுக்கு முன்னாடி நானும் இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள இந்த ஏசிக்கு யாராவது தமிழ்ல சொல்லிட மாட்டேன் காத்துட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கால் கிடைக்கலனாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா ரெண்டு பேர் சரியான பதில சொல்லியிருக்காங்க. ஏசிக்கு குளிரூட்டின் பேர் தமிழ்ல, அது கரெக்டா சொன்னவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தர்மராஜ் கனியூர்ல இருந்தும், பாலசுப்ரமணியம் ராயம்பாளையத்துல இருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, இந்த சந்தோஷத்தோட அடுத்த காலர்ட்ட பேசிடலாமா?
1: நிச்சயமா, அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்து சொல்லுங்க
2: மேடம்? சென்னையில இருந்து பேசுறேன்.
1: சென்னையில இருந்து. ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் இப்ப நம்ம கேட்க போறோம். இந்த இடத்துல யாரா இருப்பா நீங்க சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நானு இல்ல நீங்க இல்ல, மக்களினுடைய பிரிவே இல்லாம எல்லாருமே சேர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுவோம். நம்ம ஊர்ல அந்த கொண்டாட்டம் இருக்கும், அதுக்கு பேர் என்ன? இப்படியாப்பட்ட ஒரு ஊர் திருவிழா, இந்த இடத்துல என்னென்ன பொருள் சொல்லுங்க.
2: கோவில், சாமி, அப்புறம் பூஜை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அப்புறம் நிறைய மனிதர்கள் இருப்பாங்க,
1: மனிதர்கள்.
2: அப்புறம் நிறைய கடைகள் இருக்கும். அப்புறம் அங்க அத்தை பொண்ணு மாமா பொண்ணு வருவாங்க,
1: அவங்க எல்லாம் மனிதர்கள். அத்தை பொண்ணு மாமா பொண்ணு பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு, அப்படித்தானே?
2: கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அந்த சந்தையில வாங்கி கொடுப்பாங்க கடைகள்ல. அப்புறம் கோவில் குளம்லாம் இருக்கும், அந்த குளத்தெல்லாம் அந்த
0: தண்ணீர்
2: அந்த பொறி அதெல்லாம் வாங்கி போடுவாங்க.
1: கோவில் குளம், பொறி,
2: அப்புறம் லைட்டு, அந்த கோபுரம், அதோட அழகு எல்லாமே ஒரு சிறப்பா
1: இருக்கும். நிஜமானுமே பயங்கர சூப்பரா பதில் சொல்லிருக்கீங்க. ஆனா அடுத்தது ஒரு கேள்வி இருக்கும், அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஜெயிச்சு உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லைங்களா?
0: என்ன இருப்பாங்க, யார் இருப்பாங்க கூட? எடுத்துக்காட்டுக்கு சொன்னேங்க, இட்லி கூட நம்ம என்ன தொட்டு சாப்பிடுவோம்? அது வீட்டுல எது எதை வச்சு அரைப்பாங்க? அத
2: கொஞ்சம்
0: யோசிச்சு பாருங்க.
2: அரவை சாதனம் சொல்லலாமா?
0: ஓகே, ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: ஓகே,
0: மிக்சிக்கு தமிழ் பெயர் மின் அரவை இயந்திரம்.
1: கண்டுபிடிச்சிங்க பாருங்கல்ல. ஆமா, இப்பெல்லாம் அம்மியே கிடையாது, அதனால பேர் சொன்னீங்கல்ல, அதனால எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இப்ப எல்லாமே இதுதான்.

0: எனர்ஜி தான், மின் அறுவை இயந்திரம் தான். சூப்பரா ஒரு பதில் சொல்லிட்டாரு.
1: தேங்க் யூ, தேங்க் யூ. அழைத்ததுக்கு
2: நன்றி, நன்றி, நன்றி.
1: பரவாயில்லையே, ரெண்டு பதில் சொல்லிட்டாரே,
0: ரொம்ப சூப்பரா.
1: ஓகே, அடுத்த கலர் கூட பேசிடலாமா?
0: அடுத்த கலரும் ரெடியா இருக்காங்களா?
1: இல்ல, தயாரா இருக்காங்க.
0: ஓகே, ஹலோ.
1: அடடா, கட் ஆயிடுச்சே.
0: ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால ஒருவேளை கட் ஆயிருக்கும் போல.
1: ஓகே, ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: ஆமா ஆமா, கட்டானதை பத்தி கவலையே வேண்டாம், திருப்பி நீங்க அழைக்கலாம், அதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டு.
1: ஓகே, தர்மதுரை திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்து நீங்கள் இது ஊட்டி 101.8.
0: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: என்ன ஒரு சூப்பரான பாடல்ல நம்ம ரஜினிகாந்த் டான்ஸ்க்காகவே இந்த பாடலை எத்தனை தடவை நான் பார்க்கலாம் இல்லைங்க ஷர்மில.
1: ஆமா ஆமா, அதுவும் இல்லாம இவங்க க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் அந்த பாட்டுக்கும் கேட்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்தது.
0: ஓகே, கொஞ்சம் கூட டிலே பண்ணாத அடுத்த காலத்துல பேசிடலாமா?
1: நிச்சயமா நிச்சயமா கொடுங்க. ஹலோ,
2: வணக்கம்.
1: எங்க இருந்து யாரு?
2: பழனி நரிக்கல்பட்டியில இருந்து மோகனா பாலசுந்தரம்.
1: அப்பாடா, பேசுறது பார்த்தாலே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுது.
2: பார்க்கலாம்.
1: ஓகே, நிச்சயமா வந்து, அதாவது நம்ம ஊட்டியில வந்து இந்த மே மாதங்கள்ல நிறைய ஷோ நடக்கும், தெரியுமா உங்களுக்கு?
2: கேள்விப்பட்டிருக்கேன், வந்தது இல்லைங்க.
1: ஆமா, என்ன ஷோ கேள்விப்பட்டிருக்கீங்க?
2: இது பூக்கள்ோடது திருவிழா.
1: அதேதான் அதேதான் அதேதான், அது இருக்க மாதிரியான ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த ஷோ நடக்கிற இடம், அதுக்கு பேர் என்ன?
2: அதுக்கு பேர் பூங்காங்களா?
1: வெரி குட் வெரி குட். இப்ப பூங்கால என்னென்ன இருக்கும் அதை பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க, டக்குன்னு இதுக்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, இதையும் கடகடன்னு சொல்லுங்க.
2: அங்க வந்து நடைபாதை இருக்கும், மரங்கள் இருக்கும்,
1: சரி,
2: அழகான பூக்கள் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், பசங்க விளையாடுறதுக்கு இனி நிறைய விளையாட்டு இதெல்லாம் இருக்கும்.
1: சரி,
2: அவ்வளவுதான்.
1: நீங்க போன பூங்கா வந்து எங்க போயிருக்கீங்க இது வரைக்கும்?
2: என்ன
1: இருக்கும்
2: பத்தாகும்.
1: கொஞ்சம்
2: சரியான
0: தமிழ் பேர்
2: சொல்லணும்,
0: ஆன்லயே இருக்காது, என்ன பெயர்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க.
1: என்ன அது செய்து என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க, வந்துரும்.
2: அது வந்து மின்னேற்றின்னு சொல்லலாமா?
0: மின்னேற்றி இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: கொஞ்சம் சேஞ்சஸ்.
0: குழந்தைங்களுக்கு சாப்பாடு நம்ம என்ன பண்ணுவோம்?
1: ஃபுல் க்ளூ ஆயிடுச்சு,
2: ஊட்டி விடுவோம்.
0: ஓகே, அப்போ
2: மின் ஊட்டி.
0: சூப்பர்.
1: அப்பாடா பாருங்க சதீஷ், உங்களோட க்ளூ வந்து நான் கூட எதிரே பார்க்கல.
3: சூப்பர். அப்ப
0: வெரி குட் வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க, அழைத்ததுக்கு நன்றி.
2: நன்றிங்க சார்.
0: ஓகே,
1: ஓ இப்படி எல்லாம் க்ளூ கொடுக்கலாம்னு எனக்கே தெரியல,
0: ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்களே.
1: ஆமா ஆமா, க்ளூ ரொம்ப ஈஸியா இருந்தது.
0: ஆமா, அடுத்து என்ன கேட்க போறீங்க? அடுத்த கலர்ட்ட?
1: அடுத்த கலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா?
0: அப்படி அடுத்த கலர் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல. அடுத்து என்ன கேள்வி? கொஞ்சம் யோசிச்சு வைக்கிட்டு ஒரு கேள்வி விட்டுறலாமா வெளியே?
1: வேணா வேணா, அப்படி கேள்வி விட்டா இது ஈஸியான தான் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க.
0: அங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா எப்படிங்க?
1: ஆனாலும் நீங்க நிறைய பாட்டு கொடுக்க போறீங்களா? ஒரு பாட்டு லாங்கா கொடுப்பீங்க.
0: எங்க கொடுக்கறது? அடுத்த கலர் வந்துட்டாங்களே, பேசிடுவோமா?
1: அப்படியா? ஆனா எனக்கு சந்தோஷம் தான், பாட்டு கொடுக்காம அந்த காலர் கிட்ட டைரக்ட் க்வெஸ்சன் கேட்கணும்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க.
4: தீபா பேசுறேன் சார்.
0: தீபா எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: ஊட்டில இருந்து சார்.
0: ஓகே, நம்ம ஊருக்காரா? அப்ப டக்கு டக்குன்னு சொல்ல போறீங்க அப்போ.
1: ஆமா, தீபா வந்து நம்ம ஊருக்காரனால சீக்கிரமா சொல்ல போறாங்க. தீபா, உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா?
4: கேளுங்க மேடம்.
1: முக்கியமான க்வெஸ்சன். நம்ம வந்து பணத்தை வந்து எங்க போடுவோம்? வெரி குட். பாத்தீங்களா, ஒரே க்வெஸ்சன். நம்ம ஊருக்கு
0: அவ்வளவுதான், உங்க கேள்வி முடிஞ்சிருச்சு.
1: பணத்தை போடுவோம், அவ்வளவுதான். எடுப்போமா எடுக்க மாட்டோமா? அது வந்து செகண்டரி, நம்ம சேர்த்து கூட வைக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம்.
0: ஆமா, பாக்கெட்ல வைக்கலாம், பர்ஸ்ல வைக்கலாம்,
1: பர்ஸ்ல வைக்கலாம். ஆனா வங்கியில போடுறோம்.
0: ஆமா
1: ஆமா, அது ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, பாதுகாப்பா இருக்குமே.
1: ஆமா, இந்த வங்கியில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க? 10 பொருட்கள், 10 ஏதாச்சும் 10 சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
4: பேங்க்ல போனா கேஷியர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, அப்புறம் மத்த வர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க.
1: அவங்க எல்லாம் வர்க்கர்ஸ் தான். ஓகே, ஒன்னு
4: செக் புக்,
1: ரெண்டு
4: பாஸ்புக் பிரிண்டர் இருக்கும்,
1: மூணு
4: வேற என்ன மணி, இது காசு என்ன கூடிய அந்த
1: மெஷின் இருக்கு நாலு,
4: அது
1: இந்த 5 ஆயிடுச்சு.
4: சிஸ்டம் நிறைய சிஸ்டம் எல்லாம் இருக்கும்.
0: சூப்பர்.
1: அப்புறம் நீங்க என்ன கொண்டு போய் அங்க போடுறீங்க?
4: மணி மேம்.
1: அத பத்தி சொல்லவே
0: இல்ல. ஆமா 7 ஆயிடுச்சு. இன்னும் 3 தான். டக்குனு சொல்லுங்க தீபா.
4: வேற என்ன இருக்கும் பேங்க்ல? நிறைய சேர் எல்லாம் இருக்கும்
1: உட்கார்றதுக்கு.
4: அப்புறம் டேபிள் இருக்கும்.
1: சேர்
4: டேபிள். அப்புறம் கேபின், மேனேஜரோட கேபின், வர்க்கரோட கேபின் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்புறம் லாக்கர் இருக்கும் பேங்க்ல.
1: முடிஞ்சு வத்தமே முடிஞ்சு.
0: என்ன
1: இருக்கு
0: வெளிய வருது? என்னங்க இருக்கு? ஸ்பீக்கர் இருக்குல்ல சின்னதா, அது மறந்துட்டீங்களா? ஓகே, ஸ்பீக்கருக்கு தமிழ்ல என்ன பெயர்?
1: சூப்பரான
0: ஒரு பாடல் கொடுத்தல, அழைத்ததுக்கு நன்றி.
4: தேங்க்யூ சார்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஓடிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா ஷர்மில?
4: அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடும் போது எவ்வளவு சீக்கிரமா டைம் போதுன்னு பாருங்களேன்.
3: ஆமா, ஒன்னு டக்குன்னு போயிடுச்சு.
4: ஆமா ஆமா, முக்கால் ஆயிடுச்சு, 4:45 ஆயிடுச்சு. இப்ப ஒரு காலர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போறோம். அதாவது நீங்க கொடுத்த க்ளூ வச்சுதான் அந்த க்வெஸ்சன் கூட. ஹலோ,
5: வணக்கம் இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: அவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாது. என்னது இப்படி கொஞ்சம் குறைச்சி வச்சு தச்சுட்டீங்க, இது இப்படி வச்சு தச்சுட்டீங்க, இங்க பட்டனு காணும், அங்க இப்படி இருக்கு, இப்படி சொன்னா இப்படி பண்ணீங்க, அப்படி எல்லாம் சண்டை போட்டே இருப்போம் ஒரு இடத்துல.
5: என்ன
4: இடம்?
5: துணி தேய்க்கக்கூடிய இடம்.
4: அதுக்கு பேர் என்ன?
5: டெய்லர் ஷாப்.
4: வெரி குட். தமிழ்ல என்ன?
5: தையல். தையல் இடம்.
4: என்னென்ன திங்ஸ் இருக்கும்?
5: பட்டன் இருக்கும், நூல் இருக்கும், அப்புறமா துணி தைக்கும் இயந்திரம், அப்புறமா வந்து அளவு எடுக்கக்கூடிய அந்த அளவு இருக்கும், அப்புறமா நோட் இருக்கும், அந்த கடையினுடைய அந்த பில் இருக்கும், அப்புறமா கணினி,
4: சரி,
5: அப்புறமா வந்து
4: வேற
5: பத்தாச்சியா? செய்யக்கூடிய கலைஞர் இருப்பார்.

0: அதுக்கப்புறமா வந்து இந்த சாக் பீஸ் இருக்கும் அந்த அலைவர் போடுறதுக்கு, அப்புறமா ஸ்கேல் இருக்கும், டேப் இருக்கும்,
1: தமிழ் பெயர்
2: பரவாயில்லையே, ரெண்டு இதுக்கும் பதில் சொல்லிட்டீங்களே, சூப்பர் சூப்பர்.
1: பாடல் எடுத்து வச்சிருக்காங்க.
2: ஒரு பாடல் கேட்டு வந்தாம்,
1: சூப்பர். இது ஊட்டி FM 101.8,
2: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு எப்படி போச்சு?
1: ரொம்ப சூப்பராகவே போச்சு. அதே மாதிரி வந்து இப்போ சதீஷ் வந்து விளையாட போறீங்க, எப்படி வந்து விளையாடுறீங்க என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
0: ஐயோ, இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு
1: இருந்தோம். டெஸ்ட் வச்சுட்டே இருக்கக்கூடாது, நம்மளையும் நம்ம வந்து டெஸ்ட் வச்சு பார்த்துக்கணும்.
0: ஆமாம், ட்ரை விட்டு பார்த்துடலாம்.
1: ஆமாம், அந்த வகையில் இப்போ வந்து ஈஸி, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் சொல்லுவேன் நான்.
0: ஓகே.
1: எனக்கு ரொம்ப காய்ச்சல், தலைவலி, வயிறுவலி, உடனே நான் எங்கே விடுவேன்?
0: கிளினிக்கு.
1: ரைட், கிளினிக்கு வந்து கொஞ்சம் தமிழில் அப்படி சொல்லுங்களேன்.
0: ஓகே, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு காலர் வந்துட்டாரு.
1: நினைக்கிறேன்
0: செக்யூரிட்டி செக்யூரிட்டி கையில் டார்ச் லைட்டு, அவர் கையில் ஒரு விசிலு,
1: உள்ள போனதாவே தெரியல,
0: ஒரு தொப்பி. அப்புறம் அப்படியே உள்ள போறோம், ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும், அப்புறம் ஸ்ட்ரெச்சர் இருக்கும், அப்புறம் நம்மள கூட ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அப்புறம் நர்ஸ் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாரு, அவர் கோட்டு போட்டிருப்பாரு, அவர் ஊசி போடுவாரு, அவர் மருந்து கொடுப்பாரு, அப்புறம் கட்டு போடுவாங்க, அதுக்கு மருந்து கொடுப்பாங்க.
1: அந்த கழுத்துல ஒன்னு மாட்டிட்டு இருப்பாரு, அதுதானே ரொம்ப முக்கியம்.
0: கழுத்துல செயின் மாட்டியிருப்பாரு.
1: செயின் கழுத்துல மாட்டிட்டு வந்து உங்களை வச்சு வச்சு தொட்டு தொட்டு பாக்குறாங்களா?
0: ஓகே,
1: சொல்லாம சொன்னா எப்படி?
0: ஓகே, நான் 20 சொல்லிட்டேன் போலயே.
1: ஆமா ஆமா, அதனால டபுளா கை தொட்டுறோம், டபுளா.

0: சூப்பர் அப்ப.
1: தேங்க்யூ தலைவா.
2: எப்படி அவங்கவுங்களுக்கு போது எப்படி சந்தோஷம் எப்படி பண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சதீஷ்.
1: அந்த கைத்தட்டல் வரும்போது கொஞ்சம் உற்சாகமா தான்
2: இருக்கு. அதான் சூப்பர். ஆனாலுமே சதீஷ் நீங்க வந்து ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க. வெளியே இருந்து உள்ள போயிருக்கீங்க.
1: ஓகே, நாங்க உங்களை ஒண்ணு கேட்க வேணாமா?
2: கட்டாயமா.
1: ஓகே, ரெடியா?
2: ஈஸியா கேட்கணும்.
1: ஓகே, உங்களுக்கு நீங்க டவுனுக்கு போறீங்க, ரொம்ப பசி எடுத்துருச்சு, எங்க போவீங்க?
2: ஹோட்டல்.
1: ஓகே, ஹோட்டல்ல என்னென்ன பொருள் இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
2: ஹோட்டலில் வந்து சாப்பாடு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த பேரர் இருப்பார், அப்புறம் டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் பில் போடணும், அப்புறம் பில் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே ஒரு அந்த மெனு கார்டு இருக்கும், அதுக்கப்புறமா அந்த பிளேட்டு
1: அஞ்சு,
2: அப்புறம் வந்து அவங்க வைக்கிற சாப்பாடு.
1: ஓகே, சாப்பாடு ஆல்ரெடி வந்துருச்சு போலையே.
2: சாப்பாடு வந்துருச்சு. அப்போ என்ன இருக்கு நீ அங்கே வந்து அந்த சிக்கன் அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா?
1: ஆமாம்,
2: அது இருக்கு.
1: ஓகே, நான்வெஜ் இருக்கு. ஓகே, அது சாப்பாடுல வந்துருச்சு.
2: அது சிக்கன்லாம் ரெடி பண்றதுக்கான அந்த மெஷின்லாம் இப்ப என்னனுமோ வச்சு பண்றாங்க.
1: ஓகே, மெஷின் இருக்கு. ஓகே,
2: அது இருக்கு. ஸ்டவ் இருக்கு, பாத்திரம் இருக்கு.
1: ஓகே,
2: குக் பண்றதுக்கான பாத்திரம்.
1: ஓகே,
2: அது இருக்கு. அதுக்கு அப்புறம் அவங்க பரிமாறதுக்கு கொண்டு வைக்கிற பெரிய பாத்திரம்.
1: பாத்திரம், குக்கர் எல்லாம் பாத்திரத்திலே வந்து திருப்பி திருப்பி சொல்ல கூடாது. இன்னும் மூணு நாள் சொல்லணுமே.
2: மூணு நாள் இருக்கு.
1: ஆமா,
2: ஹோட்டல்ல இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கற ஃபேன் இருக்கு.
1: ஓகே,
2: அதுக்கு அப்புறம் அந்த பில் எல்லாம் போட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெனு கார்டு போர்டு இருக்கு.
1: அப்பா, திருப்திகரமா முடிஞ்சது ப்ரோக்ராம் இல்லையா?
2: ஆமா ஆமா, நானும் கூட பதில் சொல்லிருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்.
1: அவ்வளவுதான், ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க, ரொம்ப உற்சாகமா இருந்தது நேயர்கள் சொல்லும் போது இல்லையா?
2: ஆமா ஆமா, நேயர்கள் எல்லாமே அடிச்சு பிடிச்சி வந்தாங்க. லாஸ்ட்ல கூட காலர் வந்தாங்க, ரெண்டு கால் என்னமோ தெரியல அட்டன் பண்ணல.
1: ஆமா ஆமா ஆமா,
2: அதனால அட்டன் ஆகல.
1: ஆமா, அட்டன் ஆகல, பாவம்.
2: ஒரு வருஷத்துக்குரிய விஷயம் தான்.
1: அடுத்த ப்ரோக்ராம்ல பேசல, ஒன்னு பிரச்சனை இல்ல.
2: ஆமா, நெக்ஸ்ட் நாளை கூட நாளை நாளைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கு, நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே, சூப்பரா நிகழ்ச்சி போச்சு. நேயர்களை அணிந்த அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சியின் சார் சாரி நேரலை இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள். கடைசி ஒரு கைத்தட்டலும் கொடுத்துடலாம். ஓகே, நிகழ்ச்சியுடன் நெருங்கிட்டோம் இறுதிய. அடுத்து பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸ் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம், கொஞ்சம் காத்திருங்க, அடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.
0: சூப்பர் அப்பா.

சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என அமைச்சர் திருமதி கமலி கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததில் குதிரை பேரம் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கரிடம் புகார் மனு அளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து

0: நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 5:02. நேர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் பொன் மாலை பொழுதில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் 1980களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்காக முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையல்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா. ஒலிக்கிறது பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து.

இளையராஜா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல். கோடை மழை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையால்.

0: சித்ராவின் குரலில் பூவே பூச்சிடவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது இளையராஜாவின் இசையல்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்றைய பொன்மாலை பொழுது வாடா மலர் நிகழ்ச்சியில் 1980s வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்ததா சூப்பரான ஒரு டூயட் பாடல் வந்துட்டே இருக்கு. எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்தேன்

0: காற்றில் நானே.
1: கே ஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வலித்தது அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை இளையராஜா.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடகம் இடம்பெறும். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 362 பகுதி இடம்பெறும். 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:15 தமிழின் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பீட்ரூட் சாகுபடி குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகழ் விருப்பம். இரவு 9:00 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 9:30 திரைகானம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, ஸ்மிதா மோகாஷி அவர்களின் காயல் இசை படைப்பு இந்தூர் வானொலி நிலையம். 11:05 ஆங்கிலத்திய செய்திகள், டெல்லி அஞ்சல். நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நாளை இரவு 8:00 இடம்பெறும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிம வள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும், இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும், இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10 நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் புட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: ನಾಲ್ಕು ಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ FM 101.8. ನಂಗ ಜನಾಗೂ ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ FM-ದಾಗ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮೊಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮೊಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ. ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿವಿ.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்ததே.
2: எல்லா வகையிலும் மிகப்பெரும் நெருக்கடி இருந்ததால் தான் சமாளிக்கவே முடியாத ஒரு சூழலில் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை பிரித்து அரசியல் சுதந்திரம் கொடுத்து சென்றார்கள் என்று கூறினீர்கள். ஒன்றுபட்ட இந்தியாவை காண விரும்பியவர்களுக்கு பிரிவினை என்பது ரணமாகத்தானே இருந்திருக்கும் தாயே.
3: ஆம் மகனே, நாடு பிரிக்கப்படாமல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றே காந்தி விரும்பினான். அதற்காக ஜின்னாவை பலமுறை சந்தித்து பேசினான். நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜகோபாலாச்சாரி என பலரும் ஐக்கிய இந்தியாவை காண வேண்டும் என்றே விரும்பினார்கள். ஆனால் நடைமுறை நிகழ்ச்சிகள் அந்த நினைப்புக்கு ஏற்றவாறு இல்லை. இடைக்கால அரசாங்க பரிசோதனையும் அதையொட்டி நாட்டில் நடைபெற்ற மத கலவரங்களும் வன்முறை நிகழ்ச்சிகளும் தேச பிரிவினையை தவிர்க்க முடியாததாக்கிவிட்டது. ஒன்றுபட்ட இந்தியாவை உயிருக்கும் மேலாக நேசித்த காந்தியே தேச பிரிவினை என்ற யதார்த்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. உலக வரலாற்றிலேயே இந்திய விடுதலை போராட்டம் தனிச்சிறப்புடையது. உலகின் வேறு எந்த நாட்டின் சுதந்திர போருடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்திய இயக்கத்தின் லட்சியமும் போராட்ட முறைகளும் வியூகமும் உத்தியும் விளைவும் பிற போராட்டங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதுதான். இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சியாக செயல்படாமல் ஒரு இயக்கமாகத்தான் விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திச் சென்றது. அதனால்தான் அதை காங்கிரஸ் பேரியக்கம் என்றார்கள். எனவேதான் அது எந்த ஒரு சித்தாந்தத்தையும் மையப்படுத்தவில்லை. அனைத்து வகுப்பாரும் அதில் இடம்பெற்றிருந்தார்கள். பலதரப்பட்ட கருத்துக்களையும் காங்கிரஸ் எதிரொலித்தது. இந்தியரிடையே நாட்டுப்பற்றை வளர்த்து அகில இந்திய கண்ணோட்டத்தை கொடுத்தது. மக்களின் சம்மதமில்லாமல் அவர்களை அச்சுறுத்தி நீண்டகாலம் ஆட்சி செய்ய முடியாது என்ற வரலாற்று உண்மையை நன்குணர்ந்தவன் காந்தி. அதனால் அவன் மக்களின் அச்சத்தை போக்கி அறப்போராட்டத்துக்கு அவர்களின் ஆதரவை பெற்று வீட்டை விட நாடே உயர்ந்தது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினான். அதன் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்தை மாபெரும்

பற்றினான். இது ஓர் அரசியல் அதிசயம்தான். மற்ற உலக நாடுகளில் நிகழ்ந்த போர்களைப் போலவோ புரட்சியைப் போலவோ இங்கே நடக்கவில்லை. இந்திய சுதந்திர போராட்டம் மிகவும் வித்தியாசமான வழிமுறைதான். பல வகை போராட்டங்களின் பரிணாம வளர்ச்சியாகவே இருந்தது. சொல்லப்போனால் பிரிட்டிஷார் அறிமுகப்படுத்திய அமைப்புகளைக் கொண்டே அவர்களை இந்தியர்கள் விரட்டினார்கள். 1885 காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்டதே ஆங்கிலேயர்களின் பின்னணியில்தான். அடுத்த 7 ஆண்டுகளில் மிதவாதிகள் மேற்கொண்ட முயற்சிகளால் 1892 இந்திய மன்றங்கள் சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்த 11 ஆண்டுகளில் தீவிர தேசியவாதிகளின் நடவடிக்கைகளால் 1909 சட்டம் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து 10 ஆண்டுகளில் மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சியாளர்கள் மேற்கொண்ட மும்முனை தாக்குதலால் 1919 இந்திய அரசாங்க சட்டம், அதாவது மான்ஃபோர்டு சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அடுத்த 16 ஆண்டுகளில் ஒத்துழையாமை இயக்கம், சட்டமன்ற உள்ளிருப்பு, புரட்சியாளர்கள் நிகழ்த்திய கொலைகள், கொள்ளை, சூறையாடல், ஆயுத கிளர்ச்சி, உயிர் தியாகம் இவற்றால் 1935 அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இறுதி கட்ட 12 ஆண்டுகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய போர் முயற்சி, இந்திய கப்பல் படை கிளர்ச்சி இவற்றால் 1947 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியா பிரிட்டிஷாரிடம் இருந்து அரசியல் சுதந்திரம் பெற்றது. இந்திய விடுதலை போராட்டம் ஒரே சீரான இடைவிடாத போராட்டமாக இருந்திருக்கவில்லை. வெறும் ஆங்கிலேயர் எதிர்ப்பு என்று மட்டுமே இருக்கவில்லை. இந்திய சமூகத்தை சீர்திருத்திய ஒரு போராட்டமாகவும் இருந்தது. 1922 ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. 1931 சட்ட மறுப்பு இயக்கம் சமரசத்தில் முடிந்து போனது. 1934 தனிநபர் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் தொடர்ந்து நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் கதர், கிராம கைத்தொழில், ஆதாரக் கல்வி, தீண்டாமை ஒழிப்பு, ஹரிஜன முன்னேற்றம், விதேசி பொருள் புறக்கணிப்பு, கள்ளுக்கடை மறியல் என வேறு வகையான போராட்டங்களை கையில் எடுத்து அதையே அரசியல் சமூக விடுதலை போராட்டமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக மட்டுமல்ல, அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி பிற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலைக்காகவும் உரக்க குரல் கொடுத்தார்கள், ஆதரவளித்தார்கள். இந்த சுதந்திரம் இந்தியாவுக்கான சுதந்திரம் மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கான நம்பிக்கைதான் இந்த சுதந்திரம். உலக சரித்திரத்தில் அதுவரை முக்கியமாக கருதப்பட்ட சம்பவங்களில் அமெரிக்கா சுதந்திரம் பெற்றதையும், பிரெஞ்சு புரட்சியையும், ரஷ்யாவில் தோன்றிய சமூக எழுச்சியையும் குறிப்பிட்டு வந்தார்கள். ஆனால் இந்தியா சுதந்திரமடைந்த சம்பவமே உலகத்தில் மகத்தான நிகழ்வானது. இந்திய விடுதலையிலிருந்து உலகின் எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டது. உலக சரித்திரத்தில் இப்படி 200 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடிய தேசம் எதுவும் இல்லை. 1757 நடத்தப்பட்ட பிளாசி போர் தொடங்கி தொடர்ந்து வந்த ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்தும் போராடி 190 ஆண்டுகளில் அந்நியரை விரட்டி தில்லி செங்கோட்டையில் தன் சுதந்திரக் கொடியை பறக்கவிட்டு அரசியல் சுதந்திரம் பெற்றது இந்த நாடு.

தொகையில் ஐந்தில் ஒரு பகுதியினராக இருந்த இந்தியர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த போராட்டத்தை நடத்தி சென்றார்கள். உலகத்துக்கே ஓர் உவமை காட்டுவது போல தர்ம யுத்தம் புரிந்தார்கள். அதர்மத்தை தர்மம் வெல்லும் என்ற இந்த நாட்டின் பாரம்பரிய வாக்கியத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். அதன் மூலம் அதர்மத்தை கண்டு அஞ்ச வேண்டாம் என்பதை உலகுக்கு தங்கள் செயல் மூலம் காட்டி நிரூபித்தார்கள். அந்த போராட்டங்களின் நிறைவு நாள்தான், போராட்டங்களின் இறுதி பலனை கண்ட நாள்தான் 1947 ஆகஸ்ட் 15. இந்திய நாடு என்னவோ நள்ளிரவில் தான் சுதந்திரம் பெற்றது. ஆனால் அது உலக நாடுகளுக்கு வெளிச்சத்தை

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயன அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபயன அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ₹3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலைத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ₹6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும்

0: சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர், மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும், இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ₹29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண்

0: வடிகான் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3 பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங்

0: மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம் ஸ்வாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

0: நேரணி தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். அதற்கு முன்
1: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
2: ஆமாப்பா, ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதே தான்ப்பா, 60 ரூபா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல் மற்றும் கனமழை ஆகியவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருக்கள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதரோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

மிளகு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு நடவு செய்துள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை முறைகள். பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலை புள்ளி மற்றும் ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிடோக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். பூண்டு பயிரில் பிசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டெசிம் 1 லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிடோக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேர்களே.

0: நிலையத்தில் நேரம் 7:30.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் பீட்ரூட் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் முதலில் பீட்ரூட் சாகுபடி குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க.
1: வணக்கம் சார், என் பேர் ராஜ்குமார், நான் சோலூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். போன வாரம் வந்துட்டு தேயிலை பத்தி பேசினேன், இந்த வாரம் பீட்ரூட் சாகுபடி பத்தி பேசலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னுங்க, இந்த பீட்ரூட் சாகுபடி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தொழில் தான். ஆனா என்னன்னு இன்னித்தது நிலைமையில வந்துட்டு ஒரு 18 ரூபா 20 ரூபா 30 ரூபா 35 ரூபாக்குள்ளதான் இந்த பீட்ரூட் விலையே போகுது. போன வருஷம் இதே இந்த சீசன்ல வந்துட்டு ஒரு 45 ரூபா 55 ரூபாக்குள்ள இந்த விலை போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்துட்டு சரியா மழை இல்லாத காரணத்தினால இது என்னாச்சுங்கன்னா விலை கம்மியா போயிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரேட்டு எதுக்காக கம்மியா இருக்கு, ஒரு போன வருஷம் எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சு, எதுக்கு இந்த வருஷம் இப்படி ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்கு, 18 ரூபாலேருந்து 35 ரூபாக்குள்ளதான் போகுது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த போர் நடந்துச்சு இல்லைங்களா, இப்போ உலக போ இந்த போர் நடந்துச்சுல, அதனால வந்துட்டு இந்த சிலிண்டரு பிரச்சனைனால என்னாச்சுன்னா, இப்போ வெளியில் வந்துட்டு ஹோட்டல்களில் வந்துட்டு சிலிண்டரு தட்டுப்பாடுங்க கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு டீ ஒரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 15-15 ரூபா விற்கிறாங்க. ஹோட்டலில் வந்துட்டு சரியா விற்பனை சரியே இல்லை, ஏன்னா 50 ரூபா ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் போது இப்போ 100 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அங்கேயும் சரியா விற்பனை இல்லாததுனால என்னாச்சுன்னா மார்க்கெட்ல விலை வீழ்ச்சிக்கான ஒரு காரணம்ன்றாங்க. இந்த

0: போர் விஷயம், இந்த சிலிண்டர் தட்டுப்பாடல்ல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முடிஞ்சுன்னா நம்மளாட்ட சிறு குறு விவசாயம் செய்யறவங்களுக்கெல்லாம் எந்த பயிரானாலும் சரி, கேரட் ஆனாலும் சரி, கிழங்கா இருந்தாலும் சரி, பீட்ரூட் ஆனாலும் சரி, ஒரு நல்ல விலை வந்துச்சுன்னா ஒரு விவசாயம் செய்யறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும்.
1: சரி, இந்த பீட்ரூட் சாகுபடியில இந்த வருஷம் மகசூல் எந்த அளவில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? மகசூல் அதிகமாக எடுக்க முடியுதுங்களா? அதை பற்றி சொல்லுங்க.
0: அதான் சார், நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இப்போ போர் தகுந்த மாதிரி இது ஒரு 4-5 மாதம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மகசூலில் வந்துட்டு, அதாவது விளைஞ்சாலும் கூட அந்த விலையும் கம்மியாக இருக்குது. மகசூல் இப்போ எப்படின்னா, இப்போ காலநிலையே மாறிடுச்சிங்க. இப்போ ஒரு அந்த ஏப்ரல் லாஸ்ட்லேயே இல்லை இந்த மே மாதம் இப்போ பாருங்கள் 28ஆம் தேதி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு அந்த கோடமழை, பருவமழை, அப்படியே பெரிய மழை வந்துட்டு பெய்யணும். இப்போ என்னாச்சுன்னா, இங்கே நம்ம நீலகிரியிலேயே வந்துட்டு இப்போ ரொம்ப சூடாக இருக்குங்க. இப்போ நைட்டுன்னா ஒரு 12 மணி 1 மணி
2: மண்ணு பதமாக இருக்கணும். முதல்ல மண்ணு பதமாக இருக்கணும்னா தொழு உரம் போடணும். அது எப்படின்னா, அதாவது மாட்டு சாணம். இப்போ பீட்ரூட்டுக்குன்னு கோழி உரமும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கோழி உரம் பீட்ரூட்டுக்கு நல்லாவே செட் ஆகுதுங்களே இந்த மண்ணுக்கு?
1: அப்போ கோழி உரம்ன்றது பீட்ரூட்டுக்கு தேவைப்படுங்களா? அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுங்க கோழி உரம், அதை பற்றி சொல்லுங்கள்.
2: கோழி உரம் வந்துட்டு கண்டிப்பாக பீட்ரூட் காட்டுக்கு தேவைப்படுதாங்க. ஒரு மூட்டை காட்டுக்கு 10 பேகு இல்லைன்னா 12 பேகு தேவைப்படுங்க. ஒரு பேக்கில் வந்துட்டு கண்டிப்பாக எவ்வளோ கிலோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25-30 கிலோ வரைக்கும் இருக்குங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 இல்லைன்னா 2.5 டன்னு கண்டிப்பாக தேவைப்படுங்க.
1: சரிங்க, இப்போ இந்த தொழுவுரங்களை போட்டு பீட்ரூட்டுக்கு மண் எப்படி பதப்படுத்துறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
2: ஒரு விவசாயி மண் பதப்படுத்துறதுல வந்துதாங்க ரொம்ப கவனமாகவே இருக்கணும். எப்படின்னா, முதல்ல காட்டில் டிராக்டரு ஓட்டும் போதே வந்துட்டு மாட்டு சாணம் போட்டு காடு ஓட்டிருந்தோம். 2வது போகத்தில் வந்துட்டு மாட்டு சாணம் அவ்வளவோ தேவைப்படாது. அதனால தாங்க கோழி உரம் போட்டு சின்ன டிராக்டரில் பயன்படுத்தி நல்லா காடு ஓட்டி பயன்படுத்துவோம். அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் டிராக்டர் ஓட்டிய காட்டை வந்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோன்னா காய விடுவோம் ஒரு 10 நாள். ஏன்னா அப்போ தான் அந்த நல்லா மண் பதம் ஆகும். பீட்ரூட் சாகுபடிக்கு இப்படி ஏதாச்சும் பண்ணாதாங்க நல்ல மகசூல் நம்ம பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாதுங்க.
1: சரிங்க, இப்போ நிலத்தை உழுதணும், இந்த பீட்ரூட் சாகுபடிக்கு எப்படி தயார்படுத்தணும், அதை பற்றி சொல்லுங்க.
2: பீட்ரூட் சாகுபடிக்கு வந்துட்டு நிலத்தை மட்டும் 15 இல்லை 20 சென்டிமீட்டர் வர வரைக்கும் நல்லா ஆழமாக உழுதுறணுங்க. முக்கியமாக பீட்ரூட்டுக்கு கட்டி இல்லாத மாதிரி நல்லா உழுதா பயிர் முளைப்பு தன்மை வந்துட்டு நல்லாவே இருக்கும். அப்புறம் நல்ல மக்கிய கோழி உரம் இருக்கு இல்லைங்களா, அடி உரமாக போட்டுக்கணும். அது கூட டிஏபியும் கொஞ்சம் அடி உரமாக நான் போட்டு உழுதுருவாங்க. இப்படி தான் நிலத்தை உழுது தயார்படுத்துக்குவாங்க.
1: இப்போ இந்த பீட்ரூட் சாகுபடி செய்ய நீங்கள் என்னென்ன வேலைகள் வந்து செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: சில விவசாயிங்க வந்துட்டு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. நான் என்னுடைய விருப்பத்துக்கு மன திருப்தியை அடையிற மாதிரி என்ன செய்கிறேன்னா, முதல்ல மண்ணை பதப்படுத்துவேன். 2வதாக வடிகால் வசதி எனக்கு சரியாக இருக்கிற மாதிரி கவனம் செலுத்துவேன். அப்புறம் பருவ பார்த்து சாகுபடி செய்ய கவனம் செலுத்துவேன். அப்புறம் என்னென்ன முக்கியமாக இன்னொரு விஷயம், விதை இதில் கவனமாக இருப்பேன். எந்த விதை தேர்ந்தெடுத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும்னு அதுலேயும் மிகவும் கவனமாக இருப்பேன். அப்புறம் களையில் நோய் பூச்சி தாக்குறதில் தண்ணி இதில் ரொம்பவுமே கவனமாக இருப்பேன்.
1: சரி, இப்போ இந்த பேட் அமைப்பு, பீட்ரூட் சாகுபடிக்கு பேட் அமைப்பு எப்படி அமைக்கிறீங்க, நீங்கள் வந்து அதை பற்றி சொல்லுங்கள்.
2: இந்த பேடு அமைப்பு பீட்ரூட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. இந்திய விஷயத்தில் மட்டும் மிகவும் கவனம் தேவை. ஒரு விவசாயிக்கு ஏன்னா பேடு அமைப்பு சரியாக அமைக்கலன்னா மழை அதிகமாக பொழிஞ்சி பயிருங்கள்லாம் அதிகப்படியாக சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பேடு அமைப்பு சரியாக அமைக்கணும். ஒரு மூட்டை காட்டுக்கு 4 பாகமாக பிரிச்சிருவாங்க. பீட்ரூட்டுக்கும் கேரட்டுக்கும் 5 இல்லைன்னா 6 பாகமாக பிரிச்சிருவாங்க. உருளைக்கிழங்கு முட்டைகோஸுக்கு 3 பாகமாக பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்களும் இருக்குது. பீட்ரூட்டுக்கு இப்படி 4 பாகமாக பிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5 அடி அகலம், 10 to 12 அடி நீளங்கம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தாங்க வீடே அமைக்கணும். இப்படி செஞ்சாதாங்க தண்ணீர் வடிஞ்சு போயிடும், காயுமே சேதம் ஏற்படாமல் நல்ல பாதுகாப்பாக இருக்கும்.
1: இப்போ வந்து 1 ஏக்கருக்கு வந்து விதை அளவு எவ்வளோ தேவைப்படுங்க, அதுக்கப்புறம் இந்த விதைத்தில் வந்து எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
2: விதையோட அளவு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு 1 ஏக்கருக்கு 1 கிலோ தேவைப்படுதுங்க அந்த விதை. இந்த விதைக்கிறது எப்படின்னா, அந்த 4 அடி அகலமும் 12 அடி நீளமும் அந்த பேடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா தட்டிக்கிட்டு நம்ம மட்டால பண்ணிக்கிட்டு இந்த நம்ம அந்த ரேக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு ஒரு கோடு வந்துட்டு ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு வந்துட்டு 4 இன்ச்சு அளவு தூரத்தில் இருக்கணுங்க. அதாவது எப்படின்னா அந்த 3 பல்லாட்டம் 4 பல்லு அந்த மாதிரி இருக்குங்க அதில் அந்த ரேக்கில். அந்த ரேக்கில் இழுக்கணும்னா அந்த 1 கோடு விட்டு இன்னொரு கோடு இருக்கணும்னா 4 இன்ச்சு கண்டிப்பாக அது இருக்கணும், ஏன்னா அந்த அகலத்தன்மையும் இருக்கணும் அதுக்கு. அப்போ வந்துட்டு அது என்ன பண்ணுவோம்னா, அந்த கோடு இழுத்த பின்னாடி அந்த கோட்டில் வந்துட்டு ஒவ்வொரு விதையாக போடுவோம். அதாவது ஒரு விதை போட்டாலுமே இன்னொரு விதை போடும்போது அந்த 3 இன்ச்சு தள்ளி அந்த விதை போடுவோம். அந்த கோடில் ஒவ்வொரு விதையாக கையில் தாங்க ஒவ்வொன்றா 3 இன்ச்சுக்கு இடைவெளியில் போடணும். அப்படி தாங்க பீட்ரூட் நாங்கள்லாம் விதைக்கிறது.
1: இப்போ சொல்லுங்கள், இந்த நீர் மேலாண்மை பீட்ரூட் சாகுபடிக்கு நீர் மேலாண்மை எப்படி பண்ணணும், நீர் மேலாண்மை சரியாக கொடுத்தா என்ன பயன் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
2: நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா இப்போ பீட்ரூட் சாகுபடிக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை தாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், பீட்ரூட் விதை வந்து போட்டாச்சு, எங்கள் ஏரியாவில் வந்துட்டு இப்போ மழையே இல்லை, 1 மாதம் ஆயிடுச்சுங்க. அப்போ என்ன ஆகும், பீட்ரூட் பயிரெல்லாம் காயும். அதனால தாங்க தண்ணீர் மேலாண்மை வந்துட்டு ஒரு மிக மிக ரொம்ப முக்கியமாக. தண்ணீர் மேலாண்மை எப்படி இப்போ நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தணும்னா, ஒரு மூட்டை காட்டுக்கு ஒரு மைக்ரோ பைப்புன்னு அப்படி இருக்குங்க, அதை செட் பண்ணணும். ஒரு 5-5 அடிக்கு விட்டு விட்டு 5 அடி நிலத்துக்கு இடைவெளி விட்டு அந்த ஸ்டிக்கை வந்துட்டு ஊனணும். அப்போ பாருங்கள் அந்த தண்ணீர் நல்லா பாயும், பயிருக்கு நீர் வந்துட்டு என்ன ஆகுன்னா, ஒரு பயிர் வர வரைக்கும் ஒரு 15 நாள் வர வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம், 1 நாள் விட்டு 1 நாள் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி அந்த தண்ணியை நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். பீட்ரூட்டுக்கு அளவாக தண்ணீர் கொடுத்தா பயிரோட முளைப்பு தன்மை வந்துட்டு நல்லா இருக்கும், நல்ல மகசூலும் கிடைக்கும்.
1: இப்போ இந்த பீட்ரூட் பயிருக்கு வந்து வடிகால் வசதி எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
2: வடிகால் வசதி எப்படி அமைக்கணும் அப்படின்ட்டு என்ன தெரியுங்களா, இந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மூட்டை காட்டில் வந்துட்டு 4 பாகமாக பிரிச்சுக்குவேன் அப்படின்ட்டு அந்த பிரித்து வச்ச இடத்துல வந்துட்டு காவா அமைக்கணுங்க. அந்த 4 பாகத்துலேயும் மண் வெட்டி கால்வாயை கண்டிப்பாக கொடுக்கணும். அது எப்படின்னா 1/2 அடி ஆழத்தை கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தாங்க நீர் உடஞ்சி போயிடும், பயிரும் வந்துட்டு அழுகல் நோயில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இப்படி தாங்க வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்.
1: இப்போ வந்து இந்த பருவம் பார்த்து சாகுபடி செய்கிறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து எப்படி பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
2: பருவம் பார்த்து சாகுபடி பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே முக்கியங்க. முதல் போகத்தில் அதாவது முங்காருன்னு சொல்லுவாங்க, அந்த போகத்தில் வந்துட்டு பிப்ரவரி மாதம் நடவு செஞ்சால் ஜூன் ஜூலையிலேருந்து அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம், பீட்ரூட் நல்ல மகசூலும் கிடைக்கும். அப்புறம் கடபோகம் அதாவது 2வது போகம் ஜூலை இருக்கு இல்லைங்களா, இந்த ஜூலையிலையும் ஆகஸ்ட்லேயும் பீட்ரூட் நடவு கூட செய்யலாம். செப்டம்பர் அக்டோபர் மாதம் வந்துட்டு அந்த காய அறுவடை செய்யறதுக்கும் ஆரம்பிக்கலாம், நல்ல விலையும் கிடைக்கும். இந்த 2 பருவத்துலேயும் சாகுபடியும் சரியாக செஞ்சால் நல்ல மகசூலும் கிடைக்கும், லாபமும் ஈட்டலாங்க சரிங்களா.
1: இப்போ வந்து இந்த விதை தேர்வு எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
2: விதை தேர்வு அப்படின்னா பல ஒட்டு ரக விதைகளும் இருக்குதுங்க. அந்த ஒட்டு ரக விதையில் வந்துட்டு பல வெரைட்டி இருக்குது. அதில் ஊட்டியில் வந்துட்டு ஒன்று அடர் சிகப்புன்னு சொல்லலாம், சிவப்பு பந்துன்ட்டு சொல்லலாம், F1 ரகம்னு சொல்லுவாங்க. நான் அதை பயன்படுத்தின வந்துட்டு நல்ல மகசூலும் கிடைக்கும், நான் F1 ரகம் தாங்க அதிகமாக பயன்படுத்துகிறேன்.
1: சரி, இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு வந்து உர மேலாண்மை ரசாயன உரங்கள் வந்து என்னென்ன பயன்படுத்துறீங்க, இந்த உர மேலாண்மை பற்றி சொல்லுங்க.
2: உர மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை விட்டு ஒரு 10-12 நாளைக்குங்க 12-13 நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மூட்டை காடுக்கு 1 மூட்டை தேவைப்படுங்க. என்னதுங்க அந்த நம்பர் 4 ஒரு NPK உரம், அது என்ன பண்ணிக்கணும்னா மேலாவே தூயிடுவாங்க, அது 1 ஏக்கருக்கு 10 மூட்டை தேவைப்படுதுங்க. மூட்டை காடுக்கு ஒரு மூட்டையும் போடலாம், 1.5 மூட்டையும் போடலாம், அந்த மாதிரி நாங்கள் 1 மூட்டை காடுக்கு 1 மூட்டை தாங்க போடுறது. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி ஒரு 45 நாள் இல்லைனா ஒரு 50 நாள் கழித்து திருப்பி மேலே வந்துட்டு பேடு மேலே என்ன பண்ணுவோம்னா, திருப்பி அதே மாதிரி நம்பர் 4 NPK அந்த உரத்தை நாங்கள் போடுவாங்க. உரத்தை
1: பீட்ரூட் சாகுபடியில் நோய்கள் என்னென்ன தாக்கும் அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
2: பீட்ரூட்டுக்கு பொதுவாக நோய்கள் என்னென்ன தாக்கும் அப்படின்னா, ஒன்று இலைப்புள்ளி நோய்கள், 2வது இலை கருகல் நோய், 3வது வந்துட்டு மஞ்சள் வைரஸ்னு சொல்லுவாங்க. இந்த நோய்கள் தான் ரொம்பவே பீட்ரூட்டுக்கு தாக்குங்க. முதல்ல இந்த இலைப்புள்ளி நோய்க்கு மருந்து கடையில் மருந்து கேட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, காப்பர் கலந்த பாக்டீரியா கொல்லி மருந்தை கொடுப்பாங்க, அதை தெளித்து கட்டுப்படுத்துவாங்க. 2வதா இலைக்கருகல் நோய் இருக்கு இல்லைங்களா, இந்த நோய் தாக்குச்சுன்னா செடியே கரிஞ்சிரும், தண்ணீர் அதிகமாக பீட்ரூட்டுக்கு கொடுத்தா கண்டிப்பாக

0: இந்த நோய் தாக்கும். இதுக்கு மருந்து கடையில கேட்டா இந்த நோய் கட்டுப்படுத்த மருந்து கொடுப்பாங்க, அதையும் நாங்க வாங்கி தெளிப்போம். மூணாவதா அடர் சிவப்பு நோய் இருக்கு இல்லைங்களா, இந்த நோய்க்கு கண்டிப்பாக சக்தி இல்லாம போனா ஏற்படும் பாதிப்பு தாங்க இந்த அடர் சிவப்பு நோய். இதுல சரியான நேரத்துல ரசாயன உரம் பயன்படுத்தலாம், நம்பர் 4 என்ற ஒரு NPK உரம், அதை கொண்டு நாங்க அந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: பூச்சிகள் வந்து என்னென்ன தாக்கும், அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: பூச்சிங்கன்னா பாத்தீங்களேன்னா அந்த அசுவினி பூச்சி தாங்க, இன்னொன்னு லீஃப் மைனர் என்று கூட அதை சொல்லுவாங்க. இந்த லீஃப் மைனர் பூச்சி தாக்குச்சுன்னா அந்த இலைங்களையவே கரிச்சிரும், அப்படியே கரைஞ்சி போயிடும். இந்த நோய்க்கு நம்ம நடவு செஞ்சதுல இருந்தே இந்த லீஃப் மைனர் பூச்சி மருந்து வந்துட்டு நாங்க தெளிச்சுட்டே வரணும். அஸ்வினி பூச்சிக்கு அதுக்குன்னு மருந்து இருக்கு, அதையும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்பதான் பீட்ரூட்ல மகசூல் நல்லாவே பெற முடியும்.
1: இப்ப இந்த பீட்ரூட்ல வந்து ஊடு பயிரை ஏதாச்சும் பயன்படுத்துறீங்களா, அப்படி பயன்படுத்தினால் என்னென்ன ஊடு பயிரை வந்து பயன்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்க.
0: ஊடு பயிர் வந்துட்டு பீட்ரூட்ல சில பேர் பயன்படுத்துறாங்க, அப்படி பயன்படுத்தினா பீன்ஸ் வகைகள் வேணா பயன்படுத்தலாம், முள்ளங்கியும் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துறதுனால இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். மெயின் கிராப்புக்கு வந்துட்டு இந்த பூச்சிகள் வந்து தாக்காது. அப்புறம் ஊடு பயிர் மூலமாகவும் கொஞ்சம் பணம் உண்டாக்கலாங்க. இந்த ஊடு பயிர் மூலமாகவும் பீட்ரூட் பயிருக்கு மருந்து செலவு எல்லாம் அந்த செலவுலயே பாத்துக்கலாம்.
1: இப்ப வந்து மகசூல் பத்தி சொல்லுங்க, மகசூல் வந்து எவ்வளவு கிடைக்கும், என்னென்ன பண்ணா மகசூல் அதிகமா எடுக்கலாம்?
0: மகசூல் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை காட்டுக்கு 25-30 மூட்டை நல்ல பாதுகாப்பா பார்த்தா கண்டிப்பா ஈல்டு எடுக்கலாங்க. பேர்ட்ல வந்துட்டு உரம், இந்த நோய், இந்த நீர் நிர்வாகம் இதுல கவனமா செஞ்சா மகசூல் ஒரு ஏக்கருக்கு 30 டன் மகசூல் கூட கிடைக்கும்.
1: சரி, இந்த பீட்ரூட்ல எத்தனை கிராப் எடுப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: பீட்ரூட் கிராப் வந்துட்டு 3 விதமா எடுக்கலாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்ற மாதிரி. நல்லா இந்த மருந்தெல்லாம் அடிச்சு உரம்லாம் போட்டு நல்லா பேர்ட்ல வந்துட்டு வடிகாலெல்லாம் கரெக்டா கொடுத்துருந்தோம்னா இந்த நோய் தாக்காம இருக்கிறது, அழுகல் இல்லாம இருக்கிறது, அந்த காய் அழுகி போகாம இருக்கிறது அப்படியெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நல்ல விவசாயம் செஞ்சு பாத்துக்கணும்னா 3 கிராப் எடுக்கலாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 கிராப்லயே அதை முடிச்சிருவாங்க.
1: சரி, இந்த சந்தைப்படுத்துறது, அதாவது இந்த மார்க்கெட்டிங் எப்படி படுத்துறீங்க, எங்க படுத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: நாங்கள் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறேன்னு சொன்னோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேட்டுப்பாளையத்தில் வந்துட்டாங்க, அந்த ரேட்டையே நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போகுது பீட்ரூட்டு அப்படின்ட்டு நாங்களே கேட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த பையை வாங்கி நம்மளே அந்த காவால போட்டு பீட்ரூட்டெல்லாம் கழுவி அந்த செலவெல்லாம் நம்மளுக்கு இருக்குங்க. வண்டி செலவு, வாடகை செலவு எல்லாமே இருக்குது. சில பேர் சொந்த வண்டியிலே கொண்டு போவாங்க. நம்மளாட்ட இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு 40-45 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி மேட்டுப்பாளையத்தில் ஏதாச்சும் போச்சுன்னா தோட்டத்துக்கே வந்துட்டு அந்த வியாபாரிங்களே கேட்டு வருவாங்க, பீட்ரூட் தருவீங்களா அப்படின்ட்டு. அவங்க ஏதாச்சும் ஒரு 30-35 ரூபா அப்படி தரேன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்துட்டு என்ன செய்கிறோம், சரி அங்கே போகிறதுக்கு ஒரு 10 ரூபா நம்மளுக்கு மீதி ஆயிடுச்சுனாலுமே நம்மளுக்கு செலவு மீதி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ஒரு 30-35 ரூபாய்க்கு தோட்டத்தில் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, நாங்களும் அப்படியே கொடுப்போம். அப்படி ஏதாச்சும் கட்டுப்படி ஆகலைன்னா நாங்களே அந்த பக்கம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையத்துக்கே கொண்டு போயிட்டு அங்கேயே வந்துட்டு நாங்கள் விற்பனையை செஞ்சுட்டு வந்துடுவோம். சரிங்களா,
1: இதுவரை இந்த நிகழ்ச்சியில் பீட்ரூட் சாகுபடியை பற்றி அருமையாக பேசுனீங்க, நன்றி.
0: சரிங்க, வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: இதுவரை பீட்ரூட் சாகுபடி செய்வது குறித்து விவசாயி பி ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு.
1: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். தகவல் களஞ்சியத்தில் இன்று
1: கொட்டகை அமைப்பு மற்றும் மேலாண்மை, இது குறித்த தகவல் கேட்கலாம். பண்ணை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்தல், மாடுகளின் உடல் நலத்தை முறையாக பேணுவதற்கும் அவற்றிற்கு தேவையான வசதிகளை அளிப்பதற்கும் தட்பவெப்ப சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் முறையான கொட்டகை அமைப்பு மிகவும் அவசியமாகும். மாடுகள் நல்ல உடல் நலத்துடன் பேணப்பட்டால் மட்டுமே அவை தங்களது மரபியல் உற்பத்தி குணங்களை வெளிப்படுத்த முடியும். எஃப் பண்ணை கட்டிடங்களை அமைப்பதற்கு இடத்தை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமாகும். பண்ணை அமைக்க இடத்தை தேர்வு செய்வதற்கு முன்பு கவனிக்கப்பட வேண்டியவை: நல்ல வலுவான கட்டிடங்களை அமைப்பதற்கு ஏற்ப பண்ணை அமைக்க தேர்ந்தெடுக்கும் இடத்தின் மண் இருக்க வேண்டும். களிமண், மணல் பாங்கான மண், பாறைகள் இருக்கும் மண் போன்றவை பண்ணை அமைக்க ஏற்றவை அல்ல. கடினமான மண் கொண்ட இடங்கள் பண்ணை கட்டிடங்கள் அமைக்க ஏற்றவை. பண்ணை அமைப்பதற்கேற்ற இடவசதி: பண்ணை கட்டிடங்கள் அனைத்தையும் அமைக்கும் வகையில் போதுமான அளவு இடம் இருக்க வேண்டும். இவ்வாறு போதுமான அளவு இடம் இருந்தால் மட்டுமே பண்ணையை எதிர்காலத்தில் விரிவாக்குவது எளிதாகும். 200 மாடுகளை பராமரிப்பதற்கு ஏற்ற வகையில் குறைந்தது 2 முதல் 3 ஏக்கர் அளவாவது நிலம் இருக்க வேண்டும். தீவன உற்பத்திக்கு 2 மாடுகளுக்கு 1 ஏக்கர் நிலம் தேவைப்படும். வடிகால் அமைப்பு: மழை பெய்யும் போது தண்ணீர் நன்றாக வடிவதற்கு ஏற்ற வகையில் வடிகால்கள் அமைக்க வேண்டும். இவ்வாறு அமைப்பதால் பண்ணையில் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாவது மட்டுமன்றி பண்ணையிலுள்ள கட்டிடங்கள் ஈரமாவதையும் தடுக்கலாம். தண்ணீர் வசதி: பண்ணையில் செய்யப்படும் பல்வேறு வேலைகளான மாடுகளை கழுவுதல், பசுந்தீவன உற்பத்தி, பால் பதனிடுதல், பாலிலிருந்து உபப்பொருட்கள் தயாரித்தல் மற்றும் குடிநீர் போன்றவற்றிற்கு போதுமான அளவு தண்ணீர் இருப்பது அவசியமாகும். எனவே தொடர்ந்து பண்ணையின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய எப்போதும் தண்ணீர் இருக்கும் நீர் ஆதாரம் பண்ணையில் அவசியம் இருக்க வேண்டும். மின்சார வசதி: பண்ணையில் மின்சார வசதி இருப்பது மிகவும் அவசியமாகும். பண்ணையில் உள்ள பல்வேறு உபகரணங்களை இயக்குவதற்கும் வெளிச்சம் தரும் மின் விளக்குகள் வேலை செய்வதற்கும் மின்சாரம் தேவைப்படுகிறது. காற்று மற்றும் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு: திறந்த வெளியில் அமைந்திருக்கும் பண்ணைகளில் உயரமாக வளரக்கூடிய மரங்களை கட்டிடங்களை சுற்றி வளர்க்க வேண்டும். இதனால் காற்றின் வேகம் குறைக்கப்பட்டு வெயிலின் தாக்கமும் குறைக்கப்படும். சத்தம் மற்றும் இதர தொல்லைகளிலிருந்து பாதுகாத்தல்: சத்தம் அதிகம் உண்டாக்கும் தொழிற்சாலைகள், இரசாயன தொழிற்சாலைகள், சாக்கடை கழிவுகள் வெளியேற்றப்படும் இடங்கள் போன்றவற்றிற்கு அருகில் பண்ணை அமையக்கூடாது. தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் வாயு மற்றும் திரவ கழிவுகள் சுற்றுப்புறத்தையும் மாசடைய செய்துவிடும். கால்நடைகளின் உற்பத்தி திறனை தேவையற்ற சத்தமும் பாதிக்கும். எனவே கால்நடை பண்ணையானது நகரத்திலிருந்து தள்ளி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். சந்தை வசதி: கால்நடை பண்ணையானது நகரத்தை விட்டு தள்ளி இருந்தாலும் அது நகரத்திற்கு சற்று அருகில் இருக்குமாறும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கால்நடைகளிலிருந்து பெறப்படும் பால் மற்றும் இதர பொருட்களை விற்பனை செய்வதற்கு பண்ணை நகரத்திற்கு அருகில் இருப்பதும் அவசியமாகிறது. போக்குவரத்து வசதி: பண்ணை அமையும் இடத்தினை எளிதில் அடைவதற்கும் பண்ணையின் உற்பத்தியாகும் பொருட்களை விற்பனை செய்வதற்கும் முறையான சாலை வசதி அவசியமாகும். இதனால் போக்குவரத்து செலவு குறைவதுடன் பண்ணையிலிருந்து பெறப்படும் உற்பத்தி பொருட்கள் வீணாவதும் தடுக்கப்படும். கறவை மாடுகள், பன்றிகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் போன்ற ஒவ்வொரு கால்நடை இனத்திற்கும் தனித்தனியான வடிவமைப்புடன் கூடிய கட்டிடங்கள் தேவைப்படும். எனவே கட்டிட வடிவமைப்பு கால்நடைகளின் தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் வெவ்வேறு விதமான உற்பத்தி மற்றும் மேலாண்மை முறைகளும் தேவைப்படும். எனவே கால்நடை பண்ணையை வடிவமைப்பதற்கு முன்பு சொல்லப்படும் காரணிகளை நினைவில் கொள்ள வேண்டும். பண்ணையில் நன்றாக வேலை செய்வதற்கு ஏற்றவாறு ஒரு சிறிய மாதிரி வடிவமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு சிறிய மாதிரி வடிவமைக்கப்படுவதால் பல்வேறு விதமான கால்நடைகளுக்கு தேவைப்படும் இடவசதி, தீவன தொட்டிகளின் அளவு போன்றவற்றை பல்வேறு விவரங்களை அறிந்து கொள்ளலாம். எல்லா விதமான கால்நடைகளுக்கும் பொருந்தும் வகையில் பண்ணையில் கட்டிடங்களை வடிவமைக்க வேண்டும். கட்டிடங்களின் வெளிப்பு

0: அமைப்பு ஒரே மாதிரியாக இருப்பது போன்று அமைக்கப்பட வேண்டும். அந்தந்த ஊர்களில் உள்ள தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்ப பண்ணை கட்டிடங்களின் கூரை அமைப்பு இருக்க வேண்டும். கேபிள் கூரை வடிவமைப்பில் கூரையில் காற்றோட்டம் இருக்கும் வகையில் அமைக்கப்படும் கூரை அமைப்பு வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளுக்கு ஏற்றது. குறைந்த அகலமுடைய கட்டிடங்களுக்கு மானிட்டர் கூரை ஏற்றதாகும். ஒரு வரிசை மாட்டு கொட்டகையின் வரையறுக்கப்பட்ட நீளம் 3.85 முதல் 4.25 மீட்டர்களும், இரண்டு வரிசை மாட்டு கொட்டகையின் நீளம் 7.90 முதல் 8.70 மீட்டர்கள் வரை இருக்க வேண்டும். நேயர்கள், இதுவரை கொட்டகை அமைப்பு மற்றும் மேலாண்மை குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் ஜூன் 1 முதல் அக்டோபர் மாதம் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக்கா அரசு மீதான நம்பிக்கை வாக்கு

0: எடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேக்காவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜிங் ஜ சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை மதியில 700 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச 70 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடங்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில இணைய நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344-1001018, 9342-1001018 மற்றும் 8300-1901018. தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966-7081. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ய வேண்டிய எண் 8300-1901018. ஓகே, நிகழ்ச்சியில் முதல் காலர் கூட பேசிடலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சென்னையிலிருந்து ராஜேஷ்.
0: ஓகே, இந்த இரவு நேரத்தில் உங்க மனசுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் தர பாடல் கேளுங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: கண்டிப்பா
0: பாடல் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க. அடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

ஓகே, காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். அடுத்து கோயம்புத்தூர்லேருந்து சத்யநாராயணன் வாட்ஸ்அப்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்கு மௌனமான நேரம் சாங் கேட்டிருக்காரு, சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து. அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் கேட்டிருக்கோம். அடுத்த நேர் கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களுடன், அன்புடன். நான் ராஜு, டீசன் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. பல நாள் ஆயிப்போச்சு இல்லையா பேசி?
1: நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் நான் பேசுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, விளக்கேற்றும் வேளையில அருமையான பாடல்களை ஒளிபரப்பினீர்கள்.
0: ஒரு
1: சமுதாய நல்லிணக்கத்தோடு நல்ல பாடல்களை விளக்கேற்றும் வேளையில் ஒளிபரும்படி தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடலாம். இப்ப என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து
0: வட்டத்துக்குள் சதுரமா. ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

0: அருமையான பாடல் வரிகளோட வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: வான்வெளியில் வனஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இரவு வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாளர் நரசிங்கபுரம் என்கே கந்தசாமி.
0: ஓகே, சாரலோட வந்துட்டீங்க நிகழ்ச்சிக்கு அப்போ.
1: ஆமாமாங்க.
0: ஓகே, இந்த இரவு
1: தம்பி நல்லா சுசுப்பா பண்றீங்க.
0: நன்றி நன்றி நன்றி.
1: இதுதான் எனக்கு பிடிக்கும், நல்லா சுறுசுறுப்பா பேசுறதே எனக்கு நல்லா பிடிக்குதுங்க.
0: ஓகே, உங்க கூட பேசுதே சந்தோஷம் தான், அதுல சுறுசுறுப்பு தானா வந்துருது.
1: கரெக்ட் கரெக்ட். ஆமா
0: சொல்லுங்க. சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க, இந்த இரவு நேரத்துல கேட்டு ரசிக்கலாம். உங்க விருப்ப பாடல
1: சொல்லுங்க. அருமையான பழைய பாட்டுங்க.
0: ஓகே,
1: இரவு நேரத்துல தாராட்டு பாடலுங்க.
0: அடடா,
1: என்ன பாட்டு பாட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது தம்பி.
0: ஓகே, என்ன பாட்டுங்க?
1: அதாவது அழகான சரி சென்ட்ரல் விஷன் நிறைய நேரம் கேட்டுக்க மாட்டாங்க இந்த பாட்டால, வாழ்வில் கேட்டுக்க மாட்டாங்க.
0: ஓகே ஓகே, தென்றல் வீசும் படத்துல இருந்தா
1: நீங்க கேட்டு ரசிங்க, எல்லா நேரத்துக்கும் கண்டிப்பா கேட்கறது.
0: ஓகே, தென்றல் காத்து உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.

அடடா, இந்த இரவு நேரத்தில் பழைய பாடல்களை கேட்குறதே ஒரு தனி சுகம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சுமதி பாடல் கேட்டிருக்காங்க, தீபம் திரைப்படத்திலிருந்து. அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: 8:30 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கங்க. இனிய இரவு வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். எப்படி இருக்கு ஊட்டியில கிளைமேட்?
0: ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சூடுதான் இங்கேயுமே. இப்போ
1: இங்கெல்லாம் பயங்கரமா மழை வர மாதிரி இருக்கு. ஊட்டி கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம் வேலூர்ல.
0: அப்படியா?
1: எஸ்.
0: எப்போதுமே ஊட்டி கிளைமேட்ன்றீங்களே, என்ன ஊட்டியா மாறிடுச்சா வேலூர்?
1: இசையும் வரிகளும் ரொம்ப சிறந்த பால் ஒலிபரப்புறீங்களா?
0: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: ஓகே, இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் சேர்ந்து இசையமைச்ச இந்த திரைப்படத்தோட பாடல்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த நேயர் என்ன பாடலோட வெயிட் பண்றாரு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: இதுமான இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ஓகே, ராமகிருஷ்ணன் ஃபர்ஸ்டே லைன் கட் ஆயிடுச்சு, புடிச்சு வந்துட்டீங்க இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
1: மௌனம் சம்மதம் படத்திலிருந்து கல்யாண தேர்நிலை என்ற ஒரு அருமையான பாடல். இந்த இரவு வேளையில் காற்றலையில் தவள விடுங்கள்.
0: அடடா, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். உங்களுக்காக அந்த பாடல் கேட்டா மலைத்தத்துக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ.

0: ಕಾಯ್ತದ ಪಾನಿನ
1: மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வலித்தது. பாடல் ஒரு அழகுனா இதை காட்சிப்படுத்தினதும் ஒரு பெரிய அழகுனே சொல்லலாம். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பாடலை எத்தனை தடவைனா. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இனிய இரவு வணக்கம். பேசலுங்க.
2: அவினாசியிலிருந்து பிரபு பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
1: பிரபு நலமா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்கெல்லாம் நலமுங்க.
1: ஓகே. என்ன அவினாசி பக்கம் என்ன மழையா?
2: மழை பரவாயில்லைங்க சார். மூணு நாள் நல்ல மழைங்க.
1: அப்படியா?
2: சூப்பரான
1: பாடல் கேட்டிருக்கீங்க. பாடல் வந்துட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றி.
2: நன்றி.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். அடுத்த நேர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்னு எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பேர் சொல்லிருங்க.
1: நானும் நம்ம எஃப்எம் கேட்டுக்கிட்டு வீட்டு ஜாலியா இருக்கிறது. இளத்தக்காடு பகுதி மணி வேசன்லாம்.
0: ஓகே, நலமா இருக்கீங்க. இளத்தக்காடெல்லாம் எப்படி இருக்கு?
1: இளத்தக்காடு பகுதியில இந்நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சிலுத்தகம் இருக்குது.
0: காத்து வீசிட்டு இருக்கா?
1: ஆமா, மத்தியானமான வெயில் அடிக்குது.
0: அப்படியா? மத்தியானம் வெயில் வரணுமே. ஏன் மே மாசம் ஆகுமா?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: என்ன
0: பாடல்?
1: உச்சி வகுந்தெடுப்பு.
0: அப்படியா, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். இது ஊட்டி FM 101.8.

0: இளையராஜாவின் இசையில் ரோசாப்பூ ரவிகைக்காரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேயர் கூட. வணக்கம்.
1: இரவு, இனிய இரவு சார்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மரத்துக்குள வட்டம் தாசர்வதில இருந்து பாலசுமணி தாசன் சார்.
0: பாலசுப்ரமணியம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார், நீங்கள் நலமா இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேங்க. சொல்லுங்க, உங்க இரவு நேரத்தை இனிமையாக்குற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க, கொடுத்தலாம்.
1: என்னை
0: கோயில் உங்களை தேடி பறந்து வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

0: ஓகே, நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் லாஸ்ட் காலர் வந்து வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்டிருக்காங்க. கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து பூவே இளைய பூவேன்னு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: பரந்தரும்

0: Karnataka to take oath as Chief Minister on Wednesday. Month-long Khet Bachao Abhiyan to be launched from Monday to promote balanced and judicious use of fertilizers. Prime Minister Narendra Modi to share his thoughts in Man Ki Baat program on Akashvani tomorrow. IMD forecasts thunderstorms accompanied by hailstorms over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and Vidarbh tomorrow. In badminton, Sattvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty advanced to men's doubles final of Singapore Open, and in women's cricket, England set a target of 169 runs for India in the second T20 international in Bristol. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 700 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைகானம் தொடர்கிறது. வறுமையின் நிறம் சிவப்பு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகியின் குரல்கள் ஒலிக்கின்றன.

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ラディアムナアドムアラギラアドムカンガイ。
1: サバシ。
0: カビダイウラガム。

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. சென்னை வானொலியின் மத்திய 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது மஞ்சள் குங்குமம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 11 மணி ஆயிற்றுக்கு. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான தித்திக்கும் இனிய இரவு வணக்கம். என்ன நேர்கள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். எஸ், நான் உங்கள் ஆர்ஜே சித்ரா தான். உங்க மனசுக்கு பிடிச்ச
2: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். முதல் முதலா என்ன பாடல் வருது, பாடல் கேட்டுட்டு வாங்க.
4: Yes, I love this idiot. I love this lovable game.